இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 20 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 நாள். செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை.

நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் என கருதும் மயக்க அறிவினால்தான் மாண்பில்லாத துன்பப் பிறவிகள் உண்டாகின்றன. குறள் எண் 351 அதிகாரம் மெய்.

0: நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் என கருதும் மயக்க அறிவினால்தான் மாண்பில்லாத துன்பப் பிறவிகள் உண்டாகின்றன. குறள் எண் 351 அதிகாரம் மெய் உணர்தல்.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சலாக 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அறிவுத்திறன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தன் கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 காலை 8:00 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல். காலை 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. இதில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம் கேட்கலாம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தென்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை டி வி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல். தாய்ப்பால் புகழ்த்துதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவருடனான நேர்காணல் கேட்கலாம். இதன் நிறைவு பகுதி இன்று ஒலிக்கும். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் அலியஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியாக ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும் வழங்குபவர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சி ஒலிக்கும். 2:55 மல்லை அருகே சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவடையும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். ஆறு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள் கேட்கலாம் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இன்று ஒலிக்கும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சினேஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சினேஞ்சல். இதில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து ரம்பூட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கரை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முகசுந்தரம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னையஞ்சலாக 8:05 மதுரத்தன்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தன்றல், 9:30 அறிவியல் நேரம். கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் வழங்குகிறார் சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர். 10:00 பாராளுமன்றத்தின் கேள்வி நேர ஒலிப்பதிவுகள் டெல்லி அஞ்சலாக, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவடையும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ? நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
6: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
5: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து

0: சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படுகுழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டி செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்றொரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார்போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம்

0: பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக்கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில் தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டு கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 169 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் காலை 6:19 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 6:24 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 6:29 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். உரித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதோ

நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: நேரம் காலை 6:35. பராபவரிடம் ஆடி மாதம் 26 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி மற்றும் இன்று ஒரு தகவல்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்ட தொழில் மையத்தில் பிரதான் மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்ட பயனாளிகளுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பயிற்சியாக இன்று August 11, நாளை August 12 மற்றும் நாளை மறுநாள் August 13 ஆகிய 3 தேனி மாவட்ட மக்களுக்காக மட்டும் காலை 10 முதல் மாலை 5 வரை இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியில் தொழில் முனைவு அறிமுகம், சந்தை ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு, வணிக பதிவு, சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை, நிதி மேலாண்மை மற்றும் வணிக விரிவாக்கம் போன்ற தலைப்புகளில் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படும். முன் பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 11 செவ்வாய்க்கிழமை விவசாயிகளுக்கான பல்வேறு சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள் குறித்த பயிற்சி நாகலாபுரத்தில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 11 செவ்வாய்க்கிழமை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் சமச்சீராக உரமிடுவது அதிகமான விளைச்சலுக்கும் தரத்திற்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் மிக முக்கியமானதாகும். மிக குறைவான விவசாயிகளே நுண்ணூட்ட சத்தினை தங்கள் தோட்டங்களில் இடுகிறார்கள். நிலங்களில் குறைவான அளவில் அங்கக சத்துக்கள் இருப்பது, அதிக அளவிற்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துவது, உயர் விளைச்சல் ரகங்களை பயிரிடுவது போன்ற காரணங்களால் தற்போது நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாடுகள் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. மண் வளம் பாதிக்கப்படுவது, போதிய வேர் வளர்ச்சியின்மை, பாஸ்பரஸ் உரங்களை அதிகமாக பயன்படுத்துவது போன்ற காரணங்களால் நுண்ணூட்ட சத்தை மண்ணில் இட்டு நிவர்த்தி செய்வது கடினமானதாகும். மண்ணில் இடப்பட்ட நுண்ணூட்ட சத்தில் 3-5% மட்டுமே பயிர்களால் கிரகிக்கப்படும். எனவே விளைச்சல் மற்றும் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழி தெளித்தல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் மிக முக்கியமான அங்கமாகும். சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் உருவாக்கப்பட்ட வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் பயன்படுத்துவதால் வாழை நுண்ணூட்ட சத்து குறைபாடு

0: குறைக்கப்படுகின்றது, உரத்தின் அளவு குறைக்கப்படுகின்றது, பயிரின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகின்றது, நல்ல தரமான பெரிய வாழை குலைகள் கிடைக்கின்றன. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே ஹரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நன்மை செய்யும் பூச்சி இனங்களில் பல்வேறு வகைகள் உள்ளன. முக்கியமாக நம்ம வேளாண்மை துறையில் மூலமாக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரைக்கோக்ரமா கைலோனிக் என்ற முட்டை ஒட்டுண்ணி குளவி பற்றி பார்க்கலாம். இந்த முட்டை ஒட்டுண்ணி குளவி என்பது மிகச்சிறிய குளவி இனமாகும். நாம் எழுதக்கூடிய பேராமுனையில் உள்ள தந்து சின்ன உருண்ட மாதிரி இருக்கும், அதிலும் மிக சிறிதான அளவு உடைய இந்த ஒட்டுமை குளவி. இந்த ஒட்டுமை குளவி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய காய்ப்புழுக்கள், தண்டு துடைப்பான் போன்ற புழுக்களால் ஏற்படக்கூடிய அந்த பாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்தால், நம் வயலில் இருக்கக்கூடிய புழுக்கள் முதிர்ச்சி அடைந்து பட்டாம்பூச்சியாகவோ பரவி அதனுடைய முட்டைகளை அங்காங்கு வயல்களில் ஈடும்பொழுது அந்த முட்டைகளை தாக்கி அழிப்பதில் இந்த ஒட்டுமை குளவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணத்துக்கு அந்த புழுக்களினுடைய முட்டைகளில் இந்த குளவியானது தனது முட்டையினை இட்டு அந்த முட்டைகளில் உள்ள கருக்களை உண்டு அதனை அழிக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். நெல் வயல் 2 சிசி என்ற அளவில் 30 நாள் இடைவெளிக்கு பின் 6 முறை பயன்படுத்தலாம். 1 சிசி அட்டை என்பது, ஒரு ஒட்டுமை அட்டை என்பது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒட்டுமை அட்டைகள் 18,000 to 20,000 என்ற அளவில் ஒட்டுமை குளவிகள் இருக்கும். இதனை வாங்கி பயன்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. ஒட்டுமை குளவி அட்டையினை வாங்கி வயலுக்கு சென்றவுடன் உடனடியாக 3 நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். பருத்தி வயலுக்கு 3 சிசி அதாவது 3 அட்டை என்ற விதத்தில் வாங்கி பயன்படுத்தலாம். கரும்பு பயிருக்கு 90 நாட்களுக்கு பின் 6 முறை இந்த அட்டைகளை வாங்கி பயன்படுத்தலாம். பயறு மற்றும் காய்கறி பயிர்களுக்கு 5 சிசி அதாவது ஏக்கருக்கு 5 அட்டைகள் என்ற விதம் 30 நாட்களுக்கு பின்னர் 3 முறை பயன்படுத்தலாம். இந்த அட்டையினை பயன்படுத்தும் போது அந்த அட்டையினை இலைகளில் டேபர் பின் வைத்தோ அல்லது நூல் வைத்தோ நேரடியாக சூரிய வெப்பம் படாத இடங்களில் இலைகளுக்கு அடியில் வைத்து கட்ட வேண்டும். இந்த கொட்டுணி கிளவிகளை கட்டிய 15 நாட்களுக்கு எந்த ஒரு ரசாயன பூச்சிக்கொள்ளும் மருந்துகளையும் வயலில் தெளிக்கக்கூடாது. இந்த ஒட்டுமை குளவிகள் சீமை செய்யக்கூடிய பொருட்களை முட்டை பருவத்திலே தாக்கி அழிப்பதனால் நமக்கு வயல்களில் ஏற்படக்கூடிய பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் 60% to 70% வரை குறைய வாய்ப்புள்ளது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தேவைகளும் குறைவாக உள்ளது. பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்துவதற்கு உண்டான உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் என்ற மருந்துகளை பற்றி பார்ப்போம். தற்போது வயலில் உரமிட வேண்டும். ரசாயன உரங்களுக்கு பதிலாக எவ்வாறு வேற என்ன உரங்கள் இடலாம் என்பது பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம். ரசாயன உரங்களுக்கு பதிலாக நம்ம திரவ உயிர் உரம் என்ற வழியில் வேளாண்மை துறை மூலமாக பல்வேறு திரவ உயிர் உரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. உதாரணத்துக்கு திரவ பொட்டாஸ், திரவ பாக்டீரியா, திரவ பாஸ்போ பாக்டீரியா, திரவ அசோஸ்பைரினம், திரவ பைசோபியம், திரவ துத்தநாக பாக்டீரியா என பல்வேறு சத்துக்களை வழங்கக்கூடிய உயிரியல் மருந்துகள், உயிர் உர மருந்துகள் நம்ம வந்து உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய உயிர் மருந்துகளை பயிர் வகை பயிர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அசோஸ்பைரினம் என்று சொல்லக்கூடிய திரவ உயிர் மருந்துகளை நெல் போன்ற தானிய வகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது இதனால் பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை கொண்ட உயிரியல் மருந்துகள் பயிர்களுக்கு கிட்டான நிலையில் கிடைக்கக்கூடிய அதாவது பயிர்களால் எடுத்துக்கொள்ள முடியாத பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்களை பயிர் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த உயிர் உரங்கள் வந்து நமக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி பார்க்கலாம். பரிந்துரை செய்யப்படும் அளவுகள் விதை நேர்ச்சி மூலமாக 1 ஏக்கருக்கு 50 மில்லி திரவ உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும். 1 ஏக்கருக்கு 50 மில்லி நாற்றுக்களை நனைத்து நடுவதற்கு 1 ஏக்கருக்கு 150 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தலாம். நேரடியாக வயலில் இடும்பொழுது 1 ஏக்கருக்கு 200 மில்லி என்ற அளவில் மத்திய தொழு உரங்களுடன் கலந்து இடலாம்.
0: இதுவரை நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே ஹரிபுத்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது. காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000-க்கும் மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக

0: உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள்

தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55:40. இனி கேட்கலாம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
3: மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல ஆறுகள் உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான பழனி மலையில் கொடைக்கானலுக்கு அருகில் இருக்கிற உயர்ந்த மலைப்பகுதியில் மழை நீரின் மூலம் உருவாகும் ஆறு தான் தலையாறு. மலைப்பகுதியில் கொஞ்ச தூரம் ஓடி பிறகு கீழ் நோக்கி அருவியாக கொட்டுது. இதன் உயரம் சுமார் 297 மீட்டர். அடர்ந்த காடுகளில் உற்பத்தியாகி ஓடி அருவியாக விழும் இடமும் அடர்ந்த காடுகளாக இருப்பதால் யாரும் அருகில் செல்ல முடியாத நிலை இருக்கு. இந்த அருவிக்கு என்னங்க சிறப்பு? தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி என்பது தாங்க அது. மேற்கு தொடர்ச்சி மலையே ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலம்தாங்க. அங்கு உற்பத்தியாகி ஓடி வரும் தலையாறு பாயும் இடமும் பல்வேறு வகையான தாவரங்கள் நிறைந்து வனவிலங்குகள் பறவைகள் ஊர்வன போன்ற பல உயிரினங்களின் வாழ்விடமாக இருக்கு. அருவியாக விழும் தலையாறு மஞ்சள் ஆற்றோடு கலக்குது. இந்த மஞ்சள் ஆறு வைகை ஆற்றின் துணை ஆறுகளில் ஒன்று. இந்த நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சிகள் பட்டியலையும் இடம்பெற்றிருக்கு. இது ஒற்றை வீழ்ச்சி ஹாஸ்டைல் வாட்டர்ஃபால் வகையை சார்ந்தது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது மிக உயரமான பாறையின் மீது மெல்லிய வெள்ளை கோடு மாதிரி தெரியும். அது பார்ப்பதற்கு எலியோட வால் மாதிரி இருக்கிறதால ராட்டெயில் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. கருங்கல் பாறைகளின் மீது நேராக விழுறதால கண்கவர் காட்சியாக இருக்கும். மழைக்காலத்தில் அருவி மிகுந்த நீரோட்டத்தோடு காணப்படும். கொடைக்கானல் செல்லும் பாதையில் இருப்பதால் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தையும் இது பெற்றிருக்கு. பழனி மலைகளின் நீர் வளத்தையும் பல்லுயிர் வளத்தையும் பாதுகாக்கும் முக்கியமான இயற்கை கூறு இந்த அருவி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நீர்வீழ்ச்சிக்கு இருக்கும் சூழல் இடையூறுகளும் ஏராளம். சட்ட விரோதமாக மரங்களை வெட்டுறது, காடுகளை வேளாண்மை நிலங்களாக மாற்றுவது நீர்பிடிப்பு பகுதியை பாதிக்கின்றது. இதன் காரணமாக நீர்வரத்தும் குறையுது. மழைப்பொழிவு முறையில் ஏற்படுற மாற்றங்களால் ஆண்டு முழுவதும் அருவியில் ஒரே அளவு நீரோட்டம் இருக்காது. வறட்சி காலங்களில் நீர்வரத்து குறையுது. மலைச்சரிவுகளில் தாவரங்கள் குறையிறதால மண் அரிப்பு அதிகரிக்குது. இதன் காரணமாக ஆற்றுகளில் வண்டல் படிந்து நீரின் ஓட்டமும் பாதிக்கப்படுது. பிளாஸ்டிக் கழிவு மற்றும் உணவு கழிவுகளால் காடு மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுது. வனவிலங்குகளின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அடிக்கடி இப்பகுதிகளில் காட்டு தீயும் ஏற்படும் அபாயமும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் அரிய தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றின் வாழ்விடமும் சுருங்கும் அபாயம் இருக்குது. இயற்கையை அதன் வழியிலேயே விட்டு விடுறது தான் இத்தகைய அச்சுறுத்தல்களில் இருந்து மீள்வதற்கான வழி. இதனை மாற்ற நினைக்கும்போது எதிர்மறையான விளைவுகளை மனித சமுதாயம் எதிர்கொள்ள

0: வேண்டியுள்ளது. சிந்திப்போம், செயல்படுவோம், இயற்கையை மீட்டெடுப்போம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா அதுக்கு எந்த ஒரு அதிசயம் அற்புதம் எல்லாம் தேவையில்லைங்க. நாம் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் அப்படின்ற சிந்தனை வரிகளோட இனிய காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் சுந்தரி. உற்சாகமான தொடக்கமாக ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு அறிவம் 1000 நிகழ்ச்சியை? அறிவோம் 1000 நிகழ்ச்சியில பிஎம் ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி அப்படின்றது பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லைங்க. ஆரோக்கியமான தாய்மார்கள், பாதுகாப்பான குழந்தைகள், கல்வி பெறும் பெண் குழந்தைகள், ஊட்டச்சத்து நிறைந்த இளம் தலைமுறை, இது எல்லாம் சேர்ந்துதாங்க நாட்டோட வலிமையான எதிர்காலத்துக்கு அடித்தளமா அமையுது. பிரதம மந்திரியோட சஷம் அங்கன்வாடி மற்றும் போஜன் 2.0 திட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டத்துடைய நோக்கம், இந்த திட்டத்துடைய பயன்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து மற்றும் அங்கன்வாடி மையங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த திட்டத்தில். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுடைய முழுமையான வளர்ச்சிக்கு உதவுறதும் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் கேட்ட இந்த இன்ஃபர்மேஷனோட சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு. கற்பூரமுல்லை திரைப்படத்திலிருந்து பூங்காவியம் அப்படின்ற ஒரு காவியமான பாடல், கேஜே யேசுதாஸ் பி சுசிலா கே எஸ் சித்ரா குரல்ல, இளையராஜா இசையில. ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 7:10.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: அன்பான பண்பான பாசமான நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் பாடலா வருகிறது தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து. SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்ல, தேவா இசையில ஒரு அட்டகாசமான சூப்பர் டூப்பர் சாங். ஏதோ காற்றலைகளில்

0: நாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை இனி கேட்கலாம் 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி

செய்திகள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு JP நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், CBSE பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவிலிருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக

0: மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000-க்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிதி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100க்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது.

196 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ சைனஸ் நோய் பிரச்சனைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
2: சைனஸ் நோய் அப்படின்னா என்ன, அது எதற்காக நமக்கு வருது?
3: பொதுவா பாத்தீங்கன்னா சைனஸ் நோய் அப்படிங்கறது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியற வகையில சொல்லணும் அப்படின்னா, சைனஸ் அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய நாசி இருக்கு இல்லைங்களா, மூக்கு, அதனுடைய காற்றோட்டம் நல்லா ஏற்படணுங்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு துவாரங்கள்னு சொல்லலாம். ஒரு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன துவாரங்கள் நம்ம எலும்புகள்லாம் அங்கங்கே இருக்கும். இது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்ணங்களுக்கு ரெண்டு பக்கங்கள்லையும், கண்களை சுற்றி மூக்கு பக்கங்களில் இருபுறமும் வந்து இருக்கும். இதுதான் வந்துட்டு நார்மலாக சைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நமக்கு வந்துட்டு நீர் கோர்த்தாலோ இல்லை வந்துட்டு அது வந்துட்டு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்ல நோய் தொற்று அதுல ஏற்பட்டாலோ வந்துட்டு அது சைனசைட்டிஸ் சொல்லுவோம்.
2: பொதுவா சைனஸ் அப்படின்னு வந்தோடனே ஹோமியோபதி மருத்துவத்துல நீங்க வர்ற மக்களை என்ன மாதிரியான வயதுடையவர்களை பாக்குறீங்க? அதிகமா எந்த மாதிரி வயதுடையவர்கள் வர்றாங்க இந்த சைனஸ் பாதிப்பால?
3: பொதுவாக ஹோமியோபதி சிகிச்சைக்கு அப்படின்னு வரவங்க ஆல்ரெடி நீங்கள் காது மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வராங்க. பொதுவாக இதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட வயதுடையர் அப்படின்னு இல்லை, பள்ளிக்கூட படிக்க குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த சைனஸ் சார்ந்த தொந்தரவு, அலர்ஜி சார்ந்த தொந்தரவுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வராங்க. நம்ம கிளினிக்கில் பொதுவாக பார்க்குறது யாருக்குன்னா பள்ளிக்கூட குழந்தைகள், ஒரு 11-12 வயதுலேருந்து அதற்கு மேற்பட்ட வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் பார்க்குறோம், பெரியவர்கள் பாக்குறோம்.
2: இப்போ குழந்தைகள் அப்படின்னு வரும்போது, இப்ப சைனஸ் அப்படின்னா நாங்களா நினைச்சிட்டு இருக்கோம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி, இப்ப குழந்தைகள் அப்படின்னு நீங்க சொல்றதுனால எந்த வயதிலிருந்து அவங்களுக்கு இது ஆரம்பிக்கும் டாக்டர்?
3: குறிப்பா வயதுகள் இந்த வயது அப்படிங்கறதும் கிடையாது. ஒருவேளை அவங்க வளரும் பருவத்தில், அதாவது ப்ரீடீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட வயதுல என்ன ஆகும் அப்படின்னா, அலர்ஜி சார்ந்த அறிகுறிகள் ஏதாவது ஒன்று காட்டும். இப்போ ஒரு டஸ்ட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே டஸ்ட்டுக்குள்ள போனா தும்மல் அப்படிங்கறது ஏற்படும், தூசி படுது வைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதீதமா இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லா கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்போ ரொம்ப தீவிரம் அடையும்னா அவங்க பெரியவங்களாக ஆக, அவங்களுக்கு அந்த தூசி எல்லாட்டையுமே கூட அந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து நம்ம ஓகே அவங்க சைனஸ் சார்ந்த இதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
2: இப்ப நீங்க தூசி அந்த மாதிரி சொல்றதுனால கேக்குறோம், நிறைய வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கு, தவிர்க்க முடியல, காற்று மாசு எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதுக்குள்ள இந்த சைனஸ்காரவங்க தங்களுடைய வாழ்க்கை முறையில எப்படி மாத்திக்கிறாங்க, மாத்திக்கணும்?
3: குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தூசிங்கிறது நீ தவிர்க்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சமூக நிலையை பார்க்கும்போது இந்த சைனஸ் தொற்றுடையவர்கள் இல்லை சைனஸ் தொந்தரவுடையவர்கள் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூடுமான வரையில் நாங்கள் அறிவுறுத்துறது என்னன்னா, தூசியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க முகக்கவசம் அணிந்துக்கிறது சிறந்ததாக இருக்கும். அதுபோக நிறைய தொற்றுகள் வந்துட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் தாண்டி சில அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள்னாலையும் வரும். இப்போ அவங்க தூசியிலே வேலை பார்த்தாலும் அதுக்கு வந்து அவங்க மாஸ்க் எல்லாமே போட்டு முகக்கவசம் அணிந்திருந்தாலும் அவங்க எடுத்துக்கூடிய உணவுகள், ஒரு குளிர்பானங்கள் ஆகட்டும், இல்ல வெயில வேலை செய்யறவங்க உடம்ப குளிர்விக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துக்கூடிய ஐஸ்கிரீம்கள் ஆகட்டும், இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுனாலையும் வரும். இப்போ வந்து நம்ம வெயில அலைஞ்சிட்டோம் டக்குன்னு வந்துட்டு ஒரு தலைக்கு குளிச்சுட்டாங்க, அதனாலையும் கூட சில பேருக்கு வரும். சோ இதுக்கேத்த மாதிரியாக நம்மளோட வாழ்க்கை முறையில தகவல்தான் சொல்றோம்.
2: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில், நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு வயசான அம்மா தெருவழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணெயத்தையே வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி

0: பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் நாலு பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இது என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பாருப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தகம் மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன், பார்க்குறவங்க கூட கேள்வி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த நாலு பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல்லு தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல்லு இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகன்னா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் வேணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க, சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம், ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாகிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயே நாலு பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.
1: நேர்களே, இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. இந்த வானத்துக்கு எல்லையே இல்லைங்க. வீசுகிற இந்த காற்றுக்கு வேலி இல்லை. அதே மாதிரி நாம் வசிக்கிற இந்த மண்ணுக்கு அளவே இல்லைங்க. சரி, என்ன தான்ப்பா சொல்ல வர அப்படின்னு தானே கேட்க வர்றீங்க? வெயிட், நானே சொல்லிடுறேங்க. நாம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் தோல்வியே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியை சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோருக்கும் ஹாப்பியான குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சுந்தரி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல்ல வர்ற சூப்பரான முதல் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்ல இனிமையான பாடல். இது மீனா பொண்ணு பாடல்.

பரபரப்பாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டில் சமையல் வேலை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், பசங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸு அப்பாக்கள் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருப்பாங்க, அண்ணன் தம்பிகள் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த பரபரப்பான இந்த காலை வேலையில் அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்ருப்பாங்க. ஞாபகப்படுத்துகிறேன், தேவையான பொருட்களை எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத டென்ஷனை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுர தண்டல் நிகழ்ச்சியில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பாட்டு கேட்டுலாமா? ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்திலிருந்து செம்மீனா அப்படின்ற பாடல் ஹரிஹரன் நமக்காக பாட வந்துட்டே இருக்காரு காற்றலைகளில்.

நேரம் 7:47 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல மீண்டும் ஒரு மீனா பாடல் கேட்டலாமா?

ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா குரல்ல இளையராஜா இசையில பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:57. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. ஒரே மீனம்மா பாட்டா கேட்டே போர் அடிக்குதாங்க. சரி கவலைப்படாதீங்க, இப்போ மைனா பாட்டு கேட்கலாமா? வானத்தை போல திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் சித்ரா குரல்ல மைனா பாட்டு கேட்டுலாமா?

கேட்ட பாடல் உழைப்பாளைய திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்ல. கேட்டு முடித்த நேரம் 8:08. கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மதுரை தென்றலில் நிறைவான பாடலாகி வருகிறது. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவடைகிறது மதுரத்தன்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலுக்கு பின் மீண்டும் கேட்கலாம் 8:30 மதுரத்தன்றல் நிகழ்ச்சி. இப்போ மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கிளி பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. முதல் கிளி பாடல் என்ன அப்படின்னா, ஆனந்த கும்மே திரைப்படத்திலிருந்து ஒரு கிளி உருகுது அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டலாமா? எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா குரலில்.

நேரம் 8:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ் தர இருக்கும் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம் அனைவர்களே.

கேட்ட பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல இளையராஜா இசையில கேட்டு முடித்த நேரம் 8:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz கேட்டுட்டு இருக்கோம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில அடுத்ததா படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஜோடி கிளி கேட்டலாமா?

0: சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: குருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: கூட வழி சொல்லு,
2: எனக்கு பாட்ட நிப்பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அடுத்த

ke ucha aur rang ka sachanta surangade.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில தொடர்ந்து மூன்று பாடல்கள் கேட்டு முடித்தோம். ஜி சம்திங் சம்திங் மற்றும் அல்லி அர்ஜுனா திரைப்படத்தில இருந்து வரிசையா பாடல்கள் கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேர்களே, இதுவரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணி கேட்டோம் மதுரை தென்றல். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்த கிளி சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். சுந்தரி நன்றி. நேர்களே, அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். மால் மருகன் தஞ்சாவூர் சங்கர ஐயர் இயற்றிய ஹிந்தோள வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:27. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவகுஹனே மத்யமாவதி ராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

நிமிடம் ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவகுஹனே, மத்யமாவதி ராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் நேயர்களே. காலையில இருந்து ஒரே பரபரப்பா இருந்த டயத்தை கிராஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. டைம் இப்போ ஷார்ப்பா 10 மணி ஆயிடுச்சு. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லாருமே கிளம்பி போன பிறகு வீடே ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் வீட்டில் உள்ள எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நல்லா சவுண்டை ஏற்றி வச்சுக்கிட்டு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இந்த 1 மணி நேரமும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் வர்ற சாங்ஸை எல்லாமே கேட்டுட்டு எல்லா வேலையும் ஈஸியாக, குவிக்காக, ரிலாக்ஸாக, கட கட கடன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பெண்களை வர்ணிக்கிற காதல் பாடல்கள் வர ரெடியாக இருக்குங்க. உங்களுக்காக பாடல்கள் தர ரெடியாக இருக்கேன் நான், சுந்தரி. பெண்ணின் அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை. பெண்ணின் அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை, அவள் புன்னகையில் தெரியும் அன்பிலும்

அவள் வார்த்தைகளில் வெளிப்படும் கனிவிலும் இருக்கிறது. மலரின் மென்மை அவள் புன்னகையில், நிலவின் அமைதி அவள் பார்வையில், மழை துளியின் தூய்மை அவள் மனதில், அன்னையின் அன்பு அவள் உள்ளத்தில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபுல்லாக பெண்களை வர்ணித்து கவிதைகளை சொல்லி சொல்லி பெண்களை கௌரவிக்கும் பெண்களை வர்ணிக்கும் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் முதல் பாடலாக உழவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இது

0: நேரம் 10:07. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். பெண், அவள் சிரித்தால் இல்லமே வசந்தமாகும். அவள் சிரித்தால் இல்லமே வசந்தமாகும். அவள் பேசினால் வார்த்தைகளே கவிதையாகும். அவள் பேசினால் வார்த்தைகளே கவிதையாகும். அவள் அன்பு காட்டினால் வாழ்க்கையே அழகாகும். அவள் அன்பு காட்டினால் வாழ்க்கையே அழகாகும். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பெண்களை வர்ணிக்கும் பாடல் வருகிறது.
1: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். காதல் கொண்ட பெண் அழகு, அதை மறைக்கும் முகம் அழகு, காட்டிக் கொடுக்கும் கண் அழகு, கண் மறைக்கும் இமை அழகு, முகம் சிவக்கும் விதம் அழகு, அதை மறைக்கும் கை அழகு, கைகளிலே விரல் அழகு, நிறம் மாறும் நகமும் அழகு. இப்படி பெண்களை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே போகலாங்க, அழகு அழகு அழகு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரல்ல பாடல் கேட்கலாமா?

நேரம் 10:18 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். பிரம்மனும் பிரம்மித்தான் அவளை கண்டு, பிரம்மனும் பிரம்மித்தான் அவளை கண்டு, தன் படைப்பில் இப்படியொரு அதிசயமா என்று உன் பெண்மையை வர்ணித்து எழுத நினைக்கும் போது என் பெண் மையும் நாணம் கொண்டு வெளிவர மறுப்பது ஏனோ? பெண்களை வர்ணிக்கிற விதமா அடுத்த பாடலை கேட்கலாம். காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து பாடலை இதோ காற்றலைகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. இன்னைக்கு லேடிஸ் எல்லாருமே ரொம்பவே குஷியாக இருப்பாங்க, ஏன்னா அவங்கள வர்ணிக்கிற விதமாக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கலையா. எப்போவுமே சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதுவும் அது அவங்களுக்குரிய பாடல் போட்டால் இன்னும் கேட்கவே தேவையில்லைங்க. பெண் என்பவள் ஒரு அழகிய உருவம் மட்டுமல்ல, பெண் என்பவள் ஒரு அழகிய உருவம் மட்டுமல்ல, அவள் அன்பின் வடிவம், துணிச்சலின் அடையாளம், கனவுகளின் சிறகு, குடும்பத்தின் நம்பிக்கை, சமூகத்தின் வலிமை. ஆம், சமூகத்தின் வலிமை பெண்கள். அடுத்த பாடல் கேட்கலாம். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து என்ன விலை அழகே அப்படின்னு அந்த பெண்மையை வர்ணிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. உன்னிவேனன் குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். பெண்ணே, உன் கண்ணக்குளிக்கும் வெக்கத்திற்கும் தொடர்பு உண்டு. பெண்ணே, உன் கண்ணக்குளிக்கும் வெக்கத்திற்கும் தொடர்பு உண்டு. அதில் தொலைந்து போனவர்கள் 1000 உண்டு. 1000 ஆண்கள் இருக்கும் கூட்டத்தில் உன்னை வர்ணித்தால் அது அழகல்ல. 1000 பெண்கள் இருந்தும் உன்னை வர்ணித்தால் அதுதான் அழகு. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வந்துகிட்டே இருக்காரு. என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்னு.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கூந்தல் நெளிவில் எழில் கோளச்சரிவில் கர்வம் அழிந்ததடி. கூந்தல் நெளிவில் எழில் கோளச்சரிவில் கர்வம் அழிந்ததடி. என் கர்வம் அழிந்ததடி. உன் கூந்தலில் குடியேறவே காத்து கிடக்கின்றன இந்த ரோஜா மலர்கள். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து அடுத்த ஒரு தேவதை வந்துகிட்டே இருக்காங்க. ஹரிஹரன் பாட வந்துகிட்டே இருக்காரு. இதோ பாடல் காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. பெண்களை வர்ணிக்கிற விதமா இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குங்க. மருதாணியின் கன்னங்கள் சிவக்கும், மஞ்சள் உன்னை பூசிக்கொள்ளும், குங்குமமும் குலுங்கி சிரிக்கும், தொட்டா சினுங்கியும் சினுங்கும், பெண்மையின் பிறப்பிடமான உன்னை கண்டால் பெண்ணே, பெண்மையின் பிறப்பிடமான உன்னை கண்டால். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்து வசீகரா திரைப்படத்திலிருந்து ஆஹா என்பார்கள் அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. காற்றலைகளில்

10:47 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில பெண்ணே நீ சேலை கட்டிய அழகில் பட்டும் பாட்டு பாடும் கதிரும் கைதட்டி ரசிக்கும் சேலை

கட்டி நடந்து வரும் சோலையை புதுக்கவிதை புனைகிறாள் நந்தவன கிளியவள். புன்னகை என்னும் தன் அழகு மொழியால், புன்னகை என்னும் தன் அழகு மொழியால். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து 20 கோடி நிலவு நமக்காக வந்துகிட்டே இருக்குங்க ஹரிஹரன் வாய்ஸில்.

நேரம் 10:53. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோங்க. எவ்வளவு பத்திரமாய் நடந்தாலும் உன்னையும் அறியாமல் வழியெங்கும் பெய்து கொண்டே செல்கிறது உன் அழகுமலை, உன் அழகுமலை. நிகழ்ச்சியின் நிறைவா ரிதம் திரைப்படத்திலிருந்து பெண்களை நதியோட ஒப்பிடுவோமா பாடல் வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல நிறைவடைகிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. விட்டா பெண்களை வர்ணிக்கிறத பத்தி இன்னைக்கு நாள் பூரா பேசலாங்க. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில பெண்களை வர்ணிக்கிற காதல் பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே.

நேரம் 11:01 ஆயிருச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி நாம கேட்டு என்ஜாய் பண்ணலாம் மதுரை தென்றல். இன்னைக்கு மதுரை தென்றல ஸ்பெஷலா என்ன வரப்போகுது அப்படின்னா பூக்கள். பூக்களை பிடிக்காதவங்க யாருங்க இருப்பாங்க? பூக்களுடைய நிறமாக இருக்கட்டும், பூக்களுடைய அந்த மனமாக இருக்கட்டும், அதை அப்படியே நம்ம எல்லாரையும் மயக்கிறோம் அப்படிதானங்க. இன்னைக்கு மதுரை தென்றல்ல பூக்களின் மனம் வீச காத்துக்கிட்டே இருக்குங்க. நிகழ்ச்சியாக ஒரு சிந்தனை துளிகளோட ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அதே மாதிரி இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியை ஒரு பூக்களோடு ஒப்பிட்டு சிந்தனை வரிகளோடு ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? நீர்ப்பூக்களின் உயரம் அது இருக்கிற நீரின் உயரத்தை பொறுத்து தாங்க அமையும். அதே போல தான் மனிதர்களுடைய உயர்வும் அவங்களுடைய உள்ளத்தை பொறுத்தே அமையும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. 11:03 நாம பூக்கள் பத்தின பாடல் கேட்கலாம். பருவராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல முதல் பாடல் வருகிறது உங்களுக்காக. காற்றலைகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 11:08 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரல்ல அடுத்த பூ பாடல் கேட்டலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:13. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி இன்னைக்கு பூக்கள் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலை பாடல் கேட்கலாமா?

0: ஒழித்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:23.
1: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
2: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் 11:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்ல பாடல் கேட்கலாமா?

12B திரைப்படத்தில இருந்து அருமையான பாடல் ஒழித்து முடித்த நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா பூக்கள் பூக்கும் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எத்தனை எத்தனையோ பூ பற்றின பாடல்கள் வந்து நிறைய இருக்குங்க. அதில் வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து அடுத்த பூ பாடல் கேட்கலாமா?

சங்கர் மகாதேவன் வசந்தரதாஸ் குரல்ல சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இணைந்திருக்கிறோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்ததா ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்ல அடுத்த பூ பாடல் கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் தரும் நிறைவான பாடலாகி வருகிறது. அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் குழுவினர் குரல்ல.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வந்த பூ சம்பந்தமான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டிவி சுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பால் புகட்டுதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற காத்திருக்கின்றது. நேர்களை கேட்க தவறாதீர்கள் இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரண்டு 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தன்றல் திரைசே பாடல்கள் கேட்டு மகிழலாம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக இருக்கின்றது. ஸ்தல விருஷ்டங்களும் அதன் குணங்களும் வழங்குபவர் ஏ கீர்த்திமாலினி, சமஸ்கிருத பேராசிரியர் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 குறளமுதம் 351 மாலை ஒளிபரப்பு துவக்கமாகிறது. 5:30 மதுரத்தன்றல், 6 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் காத்திருக்கின்றது. உங்களுக்காக கேட்க தவறாதீர்கள் நேயர்களே இன்று மாலை 6:10. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி.எஸ். அருணமான் அவர்களின் உரை இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை

வழங்குகிறார். சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி. இருபத்தி எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல் 8:05 மதுரத்தன்றல் 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தன்றல், 9:30 அறிவியல் நேரம். கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் வழங்குகிறார் சூழியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் எல் என் ஜி ரவிசங்கர் அவர்கள். 10:00 பாராளுமன்றத்தின் கேள்வி நேரம் ஒளிப்பதிவு நிறைவு வரை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 அன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும். நேர்களே, நேர்களே, இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம்

0: மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு JP நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜு, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். 436 ரூபா கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபா காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன், அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஏஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி

0: ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டிய சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 13 அன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பில் வீசும். தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். 13 அன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 14 அன்று கூடுதலாக காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.7 மீட்டராக உயரக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 15 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். கே வீரமணி, டி கே ராதா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் மலர்குடி சுகுமாரன். இசை தேவா.

டி கே எஸ் கலைவாணன் உஷாராஜ் பாடியுள்ள பாடல். ஜிஜாபாய் இயற்றிய பாடல், இசை தாயன்பன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Arunachal Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram, Tripura and Rajasthan over the next 2 days. At least 9 people have been killed and dozens injured in Russian overnight attacks across Ukraine. According to regional governor Ivan Fedorov, in Zaporizhia, 6 people were killed and 19 injured. In tennis, Canadian Open 2026, former world number one Iga Swiatek stormed into the semifinals with a 6-2, 6-1 win over Russia's Diana Schneider. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in afternoon trade today. The Sensex lost 413 points to 78,130, while the Nifty dipped 133 points to 24,451 when reports last came in. And with that, we end.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. பிரம்மன் செதுக்கிய சின்னஞ்சிறு சிற்பமே, பிரம்மன் செதுக்கிய சின்னஞ்சிறு சிற்பமே, எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த முகிழ் முல்லையே, சிற்றடி எடுத்து வைத்து நீ தள்ளாடி வருகையில் இந்த பூமியே உனக்காக மெத்தை விரிக்குதே. சிற்றடி எடுத்து வைத்து நீ தள்ளாடி வருகையில் இந்த பூமியே உனக்காக மெத்தை விரிக்குதே. குட்டி விரல் நீட்டி நீ தொடும் ஒவ்வொரு பொருளும் மாயங்கள் செய்து புதுவண்ணம் கொள்ளுதே. கவலையே அறியாத உன் கள்ளமில்லா சிரிப்பில் இந்த உலகம் தன் பாரங்களை மறந்து நிற்குதே. கவலையே அறியாத உன் கள்ளமில்லா சிரிப்பில் இந்த உலகம் தன் பாரங்களை மறந்து நிற்குதே. சினுங்கும் உன் மழலை சத்தம் கேட்கும் நொடியில் வீட்டில் உள்ள கடிகாரமுள்ளும் உறைந்து போகுதே. சினுங்கும் உன் மழலை சத்தம் கேட்கும் நொடியிலே வீட்டில் உள்ள கடிகாரமுள்ளும் உறைந்து போகுதே. அன்னை மார்பில் தலை சாய்த்து நீ தூங்கும் அழகை பார்க்கின்ற தெய்வமும் தன் கண் இமைக்க மறந்திடுமே. அன்னை மார்பில் தலை சாய்த்து நீ தூங்கும் அழகை பார்க்கின்ற தெய்வமும் தன் கண் இமைக்க மறந்திடுமே. கோடி இன்பங்களை ஒரு நொடியில் தரும் சுடரே, அகிலமெல்லாம் போற்றும் நல் குணங்களோடு நீ நீடூழி வாழியவே, நீ நீடூழி வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேற மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி பால் கொடுக்கலாமா? அது குழந்தைக்கு நல்லதா?
2: கொடுக்கலாம். தாய்ப்பாலை வந்து நீங்கள் க்ளீனான அந்த எவர் சில்வர் டப்பா மாதிரி குழந்தைக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்போ ஸ்டோரேஜ்க்குன்னு தனியாக அந்த பவுச்சஸில் இருக்குது. எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, வீட்டில் யார் பால் கொடுக்குறாங்க, அம்மாவா வயசானவங்கன்னா, அவங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இல்லாதப்ப அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணி சுத்தமாக எடுத்து பேபி கொடுக்கணும். ஸோ அதுக்கு அதை செலக்ட் பண்ணுங்கள். எவர் சில்வர் டப்பி தான் எல்லா வீட்லேயுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதை நல்லா வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறீங்கன்னா ஆக்சுவலாக 4 to 6 hours கொடுக்கறது தான் நல்லது. பட் அப் டு 1 day வரைக்கும் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அதை எடுத்துட்டு அந்த சில்வர் டப்பியில் எவர் சில்வர் டப்பியில் வைக்கிறீங்கன்னா எடுத்த பிறகு டைரெக்டாக சூடு பண்ணக்கூடாது. சுடு தண்ணி வச்சு ஒரு கிண்ணத்தில் அந்த சுடு தண்ணிக்குள்ளே அந்த டப்பியை வைங்க. ஒரு விதின் ஒரு 5 minutes அந்த பால் வந்து நார்மல் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்புறமா எடுத்து அவங்க அதை பேபிக்கு வந்து கொடுக்கலாம்.
1: அதே போல் தாய்ப்பாலை வந்து பம்ப் மூலமாக எடுத்து சேமித்து வைக்கலாமா, இல்லை கையால் தான் வந்து பிழிஞ்சு
2: கையால் பிழிஞ்சு வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக. பம்ப் தான், ப்ரெஸ் பம்ப். அதுவும் நீங்கள் உங்களுக்கு லாங் டேர்ம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேட்டிக் ப்ரெஸ் பம்ப் தான் ஈஸி. நம்மளா அந்த எலக்ட்ரிக் இல்லாமல் நம்மளாக இது பண்ணி பம்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அது கஷ்டம். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ்லெஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் நீங்கள் ஒரு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்க, 1 to 1.5 years வரையும் குழந்தைக்கு ப்ரெஸ் ஃபீட் வந்து ஃபீட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகிறீங்கன்னா இது ஒரு செலவாக நினைக்க

0: ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் அந்த ப்ரஷ் பம்பை வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
1: ஓகே மேம். அதே போல் வேலைக்கு போகிற மதர்ஸ் வந்து தாய்ப்பால் கொடுக்கறத தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா மேம்?
0: அப்பயுமே நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுடலாம். மில்கை கட்டி விடாமல் நல்லா ஹாட் ஃபர்மெண்டேஷன் கொடுத்து நீங்கள் வந்து பிரஸ் மில்கை வந்து லெட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொடுங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது. அதுமாதிரி பிரேசியர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பிரஸ் பேட்ஸ்ன்னு இருக்கும், அது வந்து மில்க் லீக் ஆகாமல் நமக்கு அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை உருவாக்காமல் தடுக்கும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வேலைக்கு போகிறீங்க ஃபீடிங் மதர்ஸ்னால் அந்த பிரஸ் பேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாதிரி வந்ததுமே வந்து நீங்கள் அங்கேருந்து வரும்போதே ஆஃபீஸ்லேயே குடிச்சிட்டு வந்துடுங்க. சொல்லுவேன் எல்லாருக்கும் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எழுதி கொடுத்துருவேன். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே நல்லா குடிச்சிட்டு வாங்க. வந்ததும் பேபி அப்படியே ரெடியாக இருந்துகிட்ருக்கோம், எப்படா அம்மா வருவாங்க ஃபீட் எடுக்கலான்ட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் வீடு ரீச் ஆகிறதுக்குன்னா அங்கேயே ஒரு ப்ரோட்டீன் மில்க்கை வெறும் தண்ணியில் சூடு தண்ணியில் அந்த ப்ரோட்டீன் பவுடரை போட்டு நல்லா குடிச்சிட்டு வாங்க. வந்தீங்கன்னா பேபிக்கு ஃபீட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா பேபிஸுமே ஃபீட் எடுக்குதோ இல்லையோ அம்மா வந்ததுமே அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் எல்லா பேபிஸுமே விரும்பும். ஃபீடிங் பேபிஸ் இன்னுமே வந்து அதுக்கு வந்து இதாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடாமல் வந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணும்போது யூ வில் மேக் தி திங்ஸ் ஈஸியர் அண்ட் சிம்பிளர். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு புஷ்டு டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வராது. இல்லைன்னா அதெல்லாமே ஆஃபீஸ்லேயும் வேலை, வீட்லேயும் வந்து செய்யணும், பேபிக்கு ஃபீட் பண்ணணும், அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகும்னா யூ வில் ஃபீல் வெரி டவுன். ஏன் நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற எண்ணமெல்லாம் வந்துடும். ஸோ என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் என்ன சொல்கிறது, தமிழில் சொல்லுவாங்களே அழுது பார்த்தாலும் அவள் தான் பார்க்கணுன்ற மாதிரி நம்ம தான் நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். எப்படி நம்ம அம்மா நம்மளுக்கு செஞ்சாங்க, நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்கிறோம், அதை வந்து அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து நம்மளோட டியூட்டியாக நினச்சி, இது வந்து நம்ம தெய்வத்துக்கு செய்கிற மாதிரி நினச்சி உங்கள் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். அப்படி நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இந்த மாதிரியான டவுன் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களை நல்லா உங்களுக்கு வேணுங்கிற உணவை ஆஃபீஸுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. ப்ரெக்னென்சிலையும் இதை வந்து நான் அப்பையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிடுவேன். ஒரு நிறைய ஸ்நாக்ஸு, சின்ன சின்ன டப்பாவில் நிறைய ஃபுட்டை வந்து டப்பா டப்பாவாக போட்டு எல்லாத்தையும் பேக் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபீடிங் மதர்ஸ் அதே மாதிரி கிளம்பத்துக்கு முன்னாடி நல்லா எடுத்துகிட்டு ஒரு லிக்விட் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ பேபியும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ், அதை தான் நான் எப்பயுமே சொல்வேன். ஒர்க்கிங் ஒர்க் அண்ட் ப்ரெக்னென்சி, ஒர்க் அண்ட் பிரஸ் ஃபீடிங், பேபி கேரிங், இது எல்லாமே ஹவ் யூ பிளான், ஹவ் யூ ப்ரிப்பேர், அதில் தான் வந்து அது இருக்குது.
1: கோபமாக இருக்கும்போது பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபமாக இருக்கும்போது பால் கொடுத்தா குழந்தைக்கு எதனாவது தீமைகள் ஏற்படுமா? அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: அதுதான் முன்னாடியே நான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அது வந்து, அது ஆங்கரோ இல்லை வருத்தமோ எதுவுமே உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், செக்ரீஷன்ஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் குட். ஸோ வீட்டில் உள்ளவங்களுடைய கோஆப்ரேஷன் இதுலேயும் வேணும். தேவையில்லாதுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஒய்ஃபை வந்து திட்டுறது இல்லை சண்டை போடுறது இல்லை வீட்டில் இருக்கவங்க அது மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கிறது ரொம்ப தவறு. ஸோ ஒரு தாய் அதுவும் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வரும்போதே வீட்டில் யார் இருக்கீங்களோ ஏதோ ஒரு பாலோ இல்லை ஒரு காஃபியோ ஏதோ என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு ஜூஸோ எதையோ ஒன்று கலக்கி கொடுத்து பாருமா பாப்பாவை பாருமா ஃபீட் பண்ணுமான்னு சொல்கிறத விட்டுட்டு உள்ளே வரும்போதே பாரு குழந்தை அழுதுட்டு இருக்கு உடனே போய் பாருன்னு அவங்களை புஷ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன யாரும் கவனிக்கலை குழந்தைய தானே நீங்கள் கவனிக்கிறீங்கன்ற அந்த ஃபீல் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எப்பயுமே அந்த தாயை கவனிங்கன்றது நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் தாயை கவனிங்க, அவங்க பிள்ளைய அவங்க வந்து கவனிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்க ஹஸ்பண்ட் யார் இருக்கீங்களோ டேக் கேர் ஆஃப் த மதர், ஷீ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் பேபி. நீங்கள் டேரெக்டாக பேபியை பாரு பேபியை பாரு பேபி அப்படின்னு பேபி மேலேயே நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீலிங் வந்து அந்த தாய்க்கு வந்து வரதான் செய்யும். என்னவோ அவங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரியோ மற்றவங்க மட்டும்தான் பேபியை வந்து கேர் பண்ணுற மாதிரியோ, ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் வந்து அந்த தாய்க்கு வந்து வரத்துக்கு தொடங்கிடும். ஸோ அது டெஃபினட்டாக பண்ணாதீங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு மதரை வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ யூ டேக் கேர் ஆஃப் த மதர், அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும்.
1: ஓகே மேம். குழந்தைக்கு இணை உணவு கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தாய்ப்பாலை நிறுத்திடலாமா இல்லை தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணுமா?
0: கரெக்டாக சொன்னீங்களே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடுன்னு, அப்புறம் தாய்ப்பால் போய் என்னத்துக்கு நிறுத்தணும்? தாய்ப்பால் பத்தாது, அதுக்காக தான் மற்ற உணவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது, மற்ற திட உணவுகளை ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு செமி சாலிடு கஞ்சி மாதிரி செமி சாலிட் உணவாக ஸ்டார்ட் பண்ணணும். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாருக்கு இருக்கக்கூடிய உணவுகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய எல்லா உணவையும் குழந்தைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. நான் பீஸா பர்கரை சொல்லலை, நான் சொல்கிறது நம்ம வீட்டில் செய்கிறது பருப்பு சோறு ரசம் சோறு இட்லி இடியாப்பம் தோசை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் கூடயே அதை ஒரு பெரிய ஒரு மனிதனாக பாவித்து

0: அந்த பேபிக்கும் வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் கொடுக்குறப்ப எல்லா டேஸ்ட்டையும் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா சில அதுக்கு சில பேபிஸ்க்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்ற ஃபுட்டு எடுக்கிறதுல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே விரும்பி உண்ண ஆரம்பிச்சிடும் மற்ற ஃபுட்டை. ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஃபீட் எடுக்கிறதுடைய அந்த டைம் வந்து அதுவே கம்மி பண்ணிக்கும். நேச்சுரலாக அப்படி பேபிஸ் அதுவே கம்மி, இட்ஸ் ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் வந்து மதர் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்கிறது நல்லது தான். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி அந்த லங்ஸில் அப்புறம் வந்து இன்டெஸ்டைனில் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராது ப்ரெஸ் ஃபீட் எடுக்கிற பேபிஸ்க்கு.
1: ஓகே மேம், எவ்வளவு காலம் வரை குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் மேம்?
0: WHO சொல்கிறது, உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது 2 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணுங்கன்னு. பட் அட்லீஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரிலாம் 2 இயர்ஸ்ன்றது வந்து வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது அட்லீஸ்ட் 9 மந்த்ஸ், 1 இயர் கட்டாயமாக ஃபீட் பண்ணுங்கள். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஃபீட் பண்ணாடாலும் எப்போயாவது ஒரு தடவை தூங்க வைக்கிறதுக்கு அப்படி ஃபீட் பண்ணால் கூட ஓகே. பட் 1 இயர் கட்டாயமாக ஃபீட் பண்ணுங்கள், 1 இயர் வரைக்கும். சில பேபிஸ்க்கு வந்து ஓவராக மதர் ஃபீடை மட்டுமே கொடுத்து வேறு உணவே கொடுக்காமல் அப்படியும் பண்ணிடுறாங்க சில பேர். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு 1 வயசுலேயே நீங்கள் எல்லா உணவையும், அதுதான் சொன்னேன் நான், எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வெறும் தாய்ப்பால் மட்டும் எப்படி பார்த்தோம் 1 வயசு குழந்தைக்கு? சில பேபிஸ்க்கு எதையும் கொடுக்காமல் வெறும் தாய்ப்பாலே கொடுத்து கொடுத்து அந்த பேபி வந்து வேறு எந்த ஃபுட்டி சாப்பிடாமல் அவ்வளோ படுத்தும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மதர்ஸ்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி மதர் ஃபீட் ப்ளஸ் மற்ற ஃபுட்டு அப்படி கொண்டு போகணும். அப்போ மதர் ஃபீடையும் சேர்த்து கொடுக்கலாம் அதோட சேர்த்து.
1: ஓகே மேம்.

0: முதல் குழந்தைக்கு பிறகு சிலர் கருவுற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க முதல் மூத்த குழந்தைக்கு பால் ஊட்டலாமா?
1: பண்ணலாம். ஒரு ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபீட்ஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால் அது ஃபீட்ஸ் வர வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு சவால். ஒரு ஒரு பேபியை வந்து ப்ரெக்னென்சியாகட்டும், அது ஃபீட் பண்ணுறதாகட்டும், அது ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. ஸோ இது வந்து லைஃப்பில் நம்ம எத்தனையோ நம்ம ஸ்கூலில் சேலஞ்சஸ் இருக்கும், காலேஜில் சேலஞ்ச் இருக்கும், ஒர்க் பிளேஸ் சேலஞ்சு, அது மாதிரி இது ஒரு லைஃப் சேலஞ்சு இந்த ப்ரெக்னென்சி, டெலிவரி அண்ட் ஃபீடிங். பட் எல்லா பெண்களும் அதை நம்ம ஜெயிச்சு தானே வரோம். ஸோ பி போல்ட், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி, யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் மதர். அதோடு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கல, யாருமே என்னை விரும்பலை, யாருமே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா, உங்கள் பேபி பாருங்கள், உங்களை அப்படியே ஒரு தெய்வத்தை பார்க்குறமா அப்படி பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யும், உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்மளையே. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோவத்தில் ஏதாவது திட்டினா கூட அது வந்து திரும்ப ஓடி வரும், அம்மா அம்மா அம்மா அம்மான்னு ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கோவத்தில் ஏதாவது அடிக்கவே மாட்டோம், என்றைக்காவது நம்ம அடிச்சிட்டா கூட அதையும் நம்மக்கிட்டே ஓடி வந்து அம்மா வலிக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் டோட்டல் அப்படியே நம்மளையே டிபெண்டாக அவ்வளோ ஒரு லவ் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர், இன்னொரு உயிர்னா அது நம்ம குழந்தை தான். ஸோ பி ப்ரவுட் டு பி எ மதர், பி ஹாப்பி டு பி எ மதர்.
0: ஓகே மேம். மேம், மார்பக சுத்தம், பிரஸ்ட் ஹைஜீன், அது என்ன மாதிரி முறைகள் இருக்கு மேம்?
1: சரி, நீங்கள் வந்து எதுவும் ஸ்பெஷலாக வந்து பண்ண வேண்டாம். பட் முதல்ல நான் சொன்னேன்ல, ஒரு 4 to 5 நைட்டிஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நைட்டு படுக்கும்போது கட்டாயமாக உங்கள் நைட்டி இன்னர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் பாத் எடுங்க, இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் பால் அந்த நிப்பிள் மேலே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராது நிப்பிளில். பட் இஃப் யூ வாண்ட் டு க்ளீன், வார்ம் வாட்டர், வாட்டரை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஸ்வெட்டிங் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்வெட்டிங் ஆக தான் செய்யும், பட் அந்த ஸ்வெட் ஸ்மெல் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. காட்டன் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், 2 to 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதுவே போதும்.
0: ஓகே மேம். ப்ரீ மெச்சூர் பேபி, அவர்களுக்கான பிரத்யேக உணவு முறைகள் என்ன மேம்?
1: சி, பேபி வந்து ப்ரீ மெச்சூர் பேபிக்கு அவ்வளோவா ஃபுல்லாக அதால் ஃபீட்ஸ் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் அதை சக் பண்ணோம், மிச்சத்தை வந்து ப்ரெஸ்ட் பம்ப் வச்சு எடுத்து அந்த ஃபீட்ஸ் தான் வந்து பேபி கொடுப்போம். ஏன்னா அது கொஞ்சம் ஃபீட் எடுக்கும் போது டயர்டாகிடும், அதுக்கு மேலே குடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு 2 to 2.5 kgs, அது 2 kg தாண்டும் போது தான் அதெல்லாம் வந்து சக் பண்ணி குடிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவோம், டைரெக்டாக கொஞ்சம் குடிக்கும். மிச்சத்தை ஃபுல்லாக வந்து மதர்கிட்ட ப்ரெஸ்ட் பம்ப் வச்சு எடுத்து அதை வந்து நம்ம சங்கு வச்சோ இல்லைன்னா ஃபில்லர் வச்சோ பேபிக்கு வந்து கொடுப்போம்.
0: ஓகே மேம். ஹியூமன் மில்க் பேங்க் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஹியூமன் மில்க் பேங்க்கை எங்கே நம்ம காண்டாக்ட் பண்ணோம், எப்படி நம்மளுடைய மில்க்கை வந்து அங்கே டொனேட் பண்ணணும் மேம்?
1: நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் மில்க் பேங்க் இருக்குது, அதே மாதிரியே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அந்த ஹியூமன் மில்க் பேங்க் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ம் பேபிஸை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஷியராக ப்ரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்கும். உங்கள் மில்க் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய திங்ஸையும் கொடுத்துருவாங்க, அதை வந்து அவங்க

0: வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் சில இடங்களில் உங்களுக்கு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கலாம். மோஸ்ட்லி ப்ரீடம் பேபிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு உதவி அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து அதை செய்யணும்.
1: மேம், அதே போல் ஒரு குழந்தை ஒரு சைடு தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுது, இன்னொரு சைடு வந்து வாயே வைக்க மாட்டுது அப்படின்னா அந்த குழந்தை அந்த சைடில் பால் குடிக்க வைக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்?
0: அதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன், முதல்லேருந்து இந்த ஹேபிட் வரணும். ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை ரைட் சைடு கொடுக்குறீங்கன்னா, ரெண்டாவது தடவை ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ண வைக்க வேண்டியது லெஃப்ட் சைடு. பேபி வந்து சொல்லுதா, அதுக்கு தெரியுமா அது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுங்கள். தெரியாதுல்ல, அப்போ நம்ம தானே பொசிஷன், நம்ம கரெக்டான பொசிஷனில் கொடுக்குறோன்னா

0: கரெக்டாக பேபி பொசிஷன் வச்சிட்டிங்க, பேபி நல்லா ஃபீட்ஸ் எடுக்குதுன்னா அப்புறம் நீங்கள் மெதுவாக ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு போய்க்கலாம், இல்லைனா நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ அதனால் உட்காந்தே தான் இருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் சேர்னு கிடைக்கும், அந்த சேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதில் நல்லா ஸ்லாண்டிங், அந்த ஈஸி சேர்லாம் வயசானவங்க படுத்துருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும், கால் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டூல் இருக்கும். ஸோ அதில் நல்லா நம்ம சாஞ்சிக்கிட்டு பேபியும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஆடும் அது அந்த சேரு. அது ஆடுறப்ப பார்த்திங்கன்னா பேபி கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளும் கால் நீட்டிக்கலாம், முதுகு வலியும் இருக்காது, பேபி நல்லா லாச் ஆகிக்கும். அது ஆடிட்டே இருக்கப்ப, ராக் ஆகிட்டே இருக்கப்போ என்ன ஆகுனா நீங்களும் தூங்கிடுவீங்க, பாப்பாவும் தூங்கிடும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது வாங்கக்கூடிய வசதி இருக்கவங்க அந்த பிரஸ்ட் ஃபீடிங் சேரும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம்.
1: மேம் அதே போல் படுத்துக்கிட்டு பால் கொடுக்கலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க படுத்துட்டு பால் கொடுத்தா குழந்தைக்கு காதில் சீழ் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
0: அதை தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு லாச் ஆகிற வரைக்கும் உட்காந்துக்கங்க, நல்லா லாச் ஆகிடுச்சு பேபி அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் காதில் சீழ் அதெல்லாம் ஒன்றுமே வராது.

0: புதிய தாய்மார்களுக்கு நீங்க ஏதாவது ஆலோசனை கொடுக்குறீங்களா மேம்?
1: அதனால நான் வந்து எல்லாருக்கும் முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிஷியலா ஒரு 10-15 டேஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஃபீட் பண்ண முடியல, ஃபீட் பண்ண தெரியல, லேட்ச் ஆகலைன்னா டோன்ட் லீவ், உற்றவே உற்றக்கூடாது. அந்த 10-15 நாள் நம்ம கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ண நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், பாப்பாவும் லேர்ன் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் இஸ் ஈஸியர். ஓகே, ஸோ அதனால் விட்டுறவே விட்டுறாதீங்க. நாங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ண முடியலனாங்கன்னா நாங்கள் அதுக்காகலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருப்போம். 2-3 டேஸ் வச்சு பேபியை நல்லா ஃபீட் பண்ண லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு திருப்தியான தான் நாங்கள் டிஸ்சார்ஜே பண்ணுவோம், அப்படியெல்லாம் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஃபீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த மதருக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே மாதிரியே இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, சில பேர் வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா சில சமயம் இந்த போட்பாட்டம் டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சில பேருக்கு வந்து ஏதாவது ரொம்ப சிவியர் டிசீசஸ் ஏதாவது, ரேர் தான் அதெல்லாம், அது மாதிரி ஏதாவது வந்து ஃபீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இல்லை சில பேருக்கு வந்து அந்த நேரம் பார்த்து வந்து கட்டாயமாக ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னா அதையே நினச்சி லைஃப் ஃபுல்லாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. என்னால் என் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண முடியல, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சளியோ காய்ச்சலோ வந்தால் கூட உடனே நான் ஃபீட் பண்ணல, அதனால தான் இந்த குழந்தை வீக்காக இருக்குது அப்படிலாம் நினப்பாங்க. பட் அப்படிலாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு தேவையே கிடையாது. முதல்ல அந்த கில்ட்டி ஃபீலிங்கை உங்கள் மைண்ட்லேருந்து எடுங்க, இது தேவையே இல்லை. ஏன்னா பேபிஸ் க்ரோ ஆகும்போது அதனுடைய நீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் போகும். நம்ம அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறது, அந்த உடம்பு வந்து ஹியூமன் வந்து என்ன அதுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய தேவைகளையும் அதனுடைய வளர்ச்சியை அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபீட் பண்ணனாலும் அதுக்குரிய ஃபுட்டோ அதுக்குரிய எதுவோ ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அதையே நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, அது வந்து உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும். அதனால் இது வந்து டெஃபினட்டாக பண்ணாதீங்க.
0: இவ்வளவு நேரம் எங்கள் கூட இருந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்த ஆலோசனைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. மிக்க நன்றி மேம்.

0: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
4: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
5: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
4: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
6: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிகா உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து

0: பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு, 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய்

0: சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்ல முதல் பாடலாக வருது கஸ்தூரி மான்குட்டியே அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ராஜநடை திரைப்படத்திலிருந்து.

உதயகீதம் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியை குரல்ல பாடல் ஒழித்து முடித்த நேரம் 2:24. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மதுர தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்கலாமா?

0: நேரம் 2:29 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில்
1: அடுத்ததா கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவடைந்தது நேர்களே. இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
2: 30 கேட்டு ரசிக்கலாம்.
3: 40 நிமிடம் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஸ்தல விருட்சங்களின் குணங்கள். உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய மரபு இயற்கையையும் இறை நம்பிக்கையையும் இணைத்து போற்றுகிறது. மரங்கள்

உருவங்கள் வெறும் தாவரங்களாக கருதப்படவில்லை. அவை தெய்வீக திரு உருவங்களாக போற்றப்பட்டன. மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணே, அக்ரத சிவரூபாய, அஸ்வத்தாய நமோ நமஹ. இதன் பொருள், அஸ்வத்த மரத்தின் வேரில் பிரம்மா, நடுப்பகுதியில் விஷ்ணு, மேல்பகுதியில் சிவபெருமான் உரைகின்றனர் என்பதாகும். இவ்வாறு மரங்களை தெய்வத்தின் உறைவிடமாக கருதிய நம் முன்னோர் அவற்றை பாதுகாத்து வழிபாட்டின் ஒரு பகுதியாக மாற்றினர். இந்த பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுக்களே ஸ்தலவிருக்ஷங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கோயில் மரபில் தனிச்சிறப்புடன் விளங்கும் ஸ்தலவிருக்ஷங்கள் மற்றும் அவற்றின் மருத்துவ பயன்கள் குறித்து அறிந்து கொள்வோம். இந்திய கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமில்லை, அவை நமது பண்பாடு, இயற்கை மற்றும் பாரம்பரிய அறிவை பாதுகாத்து நிற்கும் புனித மையங்களாகும். ஒவ்வொரு பண்டைய கோயிலின் வரலாறும் அதன் சிற்பம், அங்கு நிகழ்ந்த தெய்வீக நிகழ்வுகளும் ஸ்தல புராணம் அல்லது ஸ்தல மாகாத்மியங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. இந்நூல்களின்படி ஒவ்வொரு புண்ணிய தலத்திற்கும் நான்கு முக்கிய அடையாளங்கள் உள்ளன. அவை மூர்த்தி அதாவது மூல தெய்வம், மூல திருமேனி, ஸ்தலம் அதாவது புண்ணியத்தலம், க்ஷேத்திரம், மூன்றாவது தீர்த்தம் புண்ணிய நீர்நிலை, மற்றும் நான்காவது ஸ்தலவிருக்ஷம் அந்த தலத்தின் புனித மரம். பல ஆலயங்களில் இறைவன், குறிப்பாக சிவலிங்கம், முதல் முதலில் அந்த மரத்தின் அடியில் வெளிப்பட்டதாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. எனவே ஸ்தலவிருக்ஷம் என்பது ஒரு சாதாரண மரம் அல்ல, அந்த தலத்தின் வரலாறு, ஆன்மீகம் மற்றும் அடையாளத்தோடு ஒன்றிணைந்த புனித சின்னமாகும். ஸ்தலவிருக்ஷம் என்ற பெயரில் விருட்சம் என்ற சொல் இருந்தாலும் அவை அனைத்தும் மரங்கள் மட்டுமே அல்ல. சில இடங்களில் செடிகள், புதர்கள், சில இடங்களில் புற்கள், நீர்நிலைகளில் வளரும் தாவரங்கள், மூங்கில் என பல்வேறு வகையான தாவரங்களும் ஸ்தலவிருக்ஷங்களாக விளங்குகின்றன. எடுத்துக்காட்டாக, ஆலங்குடியில் பூளைச்செடி, திருநள்ளாற்றில் தர்பை, திருநெல்வேலி மற்றும் திருப்பாச்சூரில் மூங்கில், சிதம்பரத்தில் தில்லை என்னும் அலையாத்தி காட்டு மரங்கள் அதாவது மேங்க்ரூவ் ட்ரீஸ் ஸ்தலவிருக்ஷமாக போற்றப்படுகிறது. இதன் மூலம் இயற்கையின் ஒவ்வொரு தாவரத்திற்கும் நமது மரபில் உயர்ந்த இடம் வழங்கப்பட்டிருப்பதை அறியலாம். அதேபோல் பில்வாரண்யம், வட்டாரண்யம், சம்பகாரண்யம், ஷமீவனம், புஷ்பவனம் போன்ற பல புனித தலங்களின் பெயர்களே அப்பகுதியில் பெரும் அளவில் வளர்ந்த மரங்களை நினைவூட்டுகின்றன. அதுபோலவே பில்வவனேஸ்வரர், வட்டாரண்யேஸ்வரர், ஆம்ரவணநாதர் போன்ற இறைவன் திருநாமங்கள் ஸ்தலவிருக்ஷங்களோடு இணைந்துள்ளன. இந்த புனித மரங்கள் வழிபாட்டின் அடையாளங்களாக மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்த இயற்கை மருத்துவ களஞ்சியங்களாக திகழ்கின்றன. பல ஸ்தல புராணங்களில் குறிப்பிட்ட நோய்கள் நீங்க இறைவனையும் ஸ்தலவிருக்ஷத்தையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சமய மரபு, ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்திருந்ததை அறிய முடிகிறது. இந்த பின்னணியில் ஸ்தல புராணங்களிலும் ஆயுர்வேத நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான ஸ்தலவிருக்ஷங்களையும் அவற்றின் மருத்துவ பயன்களையும் இப்போது ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம். இந்திய சமய மரபில் ஆயுர்வேதத்திலும் சிறப்பிடம் பெற்றுள்ள ஆம்ரம் அதாவது மாமரம் பற்றி பார்ப்போம். இதன் பொட்டானிக்கல் பெயர் மேங்கிஃபெரா இண்டிகா. மாமரம் இந்திய வாழ்க்கை முறையிலும் சம்ஸ்கிருத இலக்கியங்களிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. புராணங்களில் ஏகாம்ர க்ஷேத்திரம் என்ற பெயரால் இரண்டு புண்ணியத்தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இன்றைய ஒடிசா மாநிலத்திலுள்ள உத்கலம், இதனை பிரம்ம புராணம் குறிப்பிடுகிறது. மற்றொன்று தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்ரேஸ்வரர் திருக்கோயிலாகும். பிரம்மாண்ட புராணத்தின் லலிதோபாக்கியானம் கூறுவதன்படி, பரமசிவன் புனிதமான ஏகாம்ர விருட்சம் ஒரே ஒரு மாங்கனியை மட்டுமே தரும் மாமரத்தின் அடியில் அமர்ந்து அன்னை காமாட்சியை தியானம் செய்தார். அதனால் அங்குள்ள இறைவன் ஏகாம்ரேஸ்வரஹ என்று திருநாமத்தால் வழிபடப்படுகிறார். இவ்வாறு மாமரமும் அந்த திருத்தலமும் பிரிக்க முடியாத தொடர்பை பெற்றுள்ளது. மாமரம் ஸ்தலவிருட்சமாக விளங்கும் மற்றொரு சிறப்புமிக்க தலம் ஆம்ரவண மகாத்மியம் கூறும் திருமாந்துரையாகும். இத்தலத்தில் மூலவர் ஆம்ரவணேஸ்வரர், அம்பாள் பாலாம்பிகா. ஆன்மீக பெருமையுடன் மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்களாலும் மாமரம் சிறந்து விளங்குகிறது.
இதன் பழம், இலை, பட்டை, வேர், விதை, மரப்பகுதி மற்றும்

பிசின் என பெரும்பாலான பகுதிகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுகின்றன. கருட புராணம், தன்வந்திரி சம்ஹிதா பழுத்த மற்றும் பழுக்காத மாம்பழங்களின் மருத்துவ குணங்களை பின்வருமாறு விளக்குகிறது. பக்வாம்ரம் வாதகிருண்மாம்ச சுக்திர வர்ண பலப்பிரதம் வாதக்னம் கபபித்தக்னம். இந்த ஸ்லோகம் பழுத்த மாம்பழம் உடலுக்கு வலிமையையும் நல்ல நிறத்தையும் தாது விருத்தியையும் அளிப்பதோடு உடலின் தோஷங்களையும் சமநிலைப்படுத்துவதாக கூறுகிறது. மாமரத்தின் பட்டை, வேர் மற்றும் இளந்தளிர்கள் மருத்துவ பயன்கள் கொண்டன. தன்வந்திரி நிகண்டு என்ற புத்தகத்தில் இதனை பற்றி துவக் மூல பல்லவம் கிராஹி கஷாயம் கபபித்தஜித்து என்று கூறுகிறது. அதாவது, மாமரத்தின் பட்டை, வேர் மற்றும் இளந்தளிர்கள் கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் கபம் மற்றும் பித்தம் தொடர்பான குறைகளை தணிக்கும் என்று ஆயுர்வேதம் குறிப்பிடுகிறது. அடுத்து பதரி அதாவது இலந்தை மரம் பற்றி பார்ப்போம். சியூத்தபுரி மகாத்மியம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள வழுவூர் திருத்தலத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. இத்தலத்தின் மூலவர் கஜசம்ஹார மூர்த்தி கிருத்திவாசர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் பாலாங்குராம்பிகா. இத்தலத்தில் அஸ்வத்தமர அதாவது அரசமரம், ஷமி வன்னி மரம், பதரி அதாவது இலந்தை மரம், தேவதாரு ஆகியவை ஸ்தலவிருட்சங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இலந்தை மரத்தின் பழம், பட்டை, வேர், வேர்பட்டை, இலை என அனைத்து பகுதிகளும் மருத்துவ பயன்பாடு கொண்டவை. சரக சம்ஹிதா சூத்திரஸ்தானத்தின் இலந்தையின் குணங்களை பின்வருமாறு விளக்குகிறது. பதரம் மதுரம் பேதனம் வாத பித்தஜித்து தச்சுஷ்கம் கபவாதக்னம் பித்தேனச்ச விருத்தியதே. இந்த ஸ்லோகத்தின்படி புதிய இலந்தை பழம் வாதம் மற்றும் பித்தத்தை சமநிலைப்படுத்துகிறது. உலர்ந்த இலந்தை பழம் கபம் மற்றும் வாதத்தை குறைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் பித்தத்தை அது அதிகரிக்காது. கர்ப்பிணி பெண்கள் நலனிலும் இலந்தை மரம் முக்கிய இடம் பெறுகிறது. சரக சம்ஹிதா சாரீரஸ்தானம் 7வது மாத கர்ப்ப காலத்தில் பிற மூலிகைகளுடன் சேர்த்து பதரியை கொண்டு தயாரிக்கும் கஷாயத்தை பரிந்துரைக்கிறது. அதேபோல் கருட புராணம் தன்வந்திரி சம்ஹிதா இலந்தையின் மருத்துவ சிறப்பை சுருக்கமாக பதரம் வாத பித்தஹிருத் என்று குறிப்பிடுகிறது. அதாவது, இலந்தை வாதம் மற்றும் பித்தம் தொடர்பான குறைகளை போக்கும் சிறந்த மூலிகையாக கருதப்படுகிறது. ஆயுர்வேதத்தில் இலந்தை பழம் சேர்த்து தயாரிக்கப்படும் தைலங்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் உடல் அசௌகரியங்களை தணிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு பதரி எனும் ஸ்தலவிருட்சம் ஆலய மரபு, மகளிர் நலம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்க சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இப்போது சிவபெருமானின் வழிபாட்டில் மிக முக்கியமான இடம் வசிக்கும் பில்வம் அதாவது வில்வ மரம் பற்றி பார்ப்போம். பில்வம் ஏகல் மார்மெலஸ் என்று இதன் சயின்டிஃபிக் நேம். சிவாலயங்களோடு பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டிருப்பது இந்த வில்வ விருட்சம். சிவ பூஜையில் வில்வ இலைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் அனைவரும் அறிந்ததே. பல ஸ்தல புராணங்கள் வில்வ மரத்தை அந்தந்த திருத்தலத்தின் அடையாளமாக பதிவு செய்கின்றன. பிரம்மாண்ட புராணம் உபரிபாக க்ஷேத்திர காண்டத்தில் இடம்பெறும் அக்னீஸ்வர மகாத்மியம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி திருத்தலத்தை பற்றி கூறுகிறது. இத்தலத்தின் மூலவர் அக்னீஸ்வரர் அம்பாள் சௌந்தர்ய நாயகி. இங்கு பில்வம் மற்றும் ஷமி வன்னி ஆகியவை ஸ்தலவிருட்சங்களாக கருதப்படுகின்றன. அதேபோல் கூர்ம புராணத்தில் இடம்பெறும் ஜப்பியேஸ்வர மகாத்மியம் திருவையாறு அல்லது பஞ்சநத க்ஷேத்திரம் பற்றி கூறுகிறது. இங்குள்ள மூலவர் பிரணதார்த்திஹரர் ஐயாரப்பர் என்றும் அம்பாள் தர்மசம்வர்தினி என்றும் போற்றப்படுகின்றனர். அதேபோல் திருக்கடையூர் க்ஷேத்திர மகாத்மியம் கும்பகோண மகாத்மியம் போன்ற பல ஸ்தல புராணங்களில் வில்வ மரம் ஸ்தலவிருட்சமாக கருதப்படுகிறது. வில்வத்தின் மருத்துவ பயன்கள். வில்வ மரத்தின் பழம், வேர், பட்டை, இலை மற்றும் மலர் ஆகிய அனைத்தும் மருத்துவ பயன்பாடு கொண்டவை. இதில் வில்வம் மற்றும் மகாவில்வம் என்று இரண்டு வகைகள் உள்ளன. பொதுவாக வில்வம் இலைகள் திரிபல பத்ரக என்று மூன்று சிற்றிலைகளை கொண்டதாக இருக்கும். ஆனால் 5 அல்லது 7 இலைகளாக இருக்கும் அந்த வில்வம் இலைகள் மகாபில்வம் என்று சிறப்பாக கூறப்படும். வில்வ இலைகளில் ஏஜிலைன் மார்மலைன் போன்ற மருத்துவ கூறுகள் உள்ளன. வில்வ இலை சாருடன் த்ரிகட்டு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றின் கலவையை சேர்த்து
ஆயுர்வேதத்தில் காமலா அதாவது காமாலை மஞ்சக்காவாலை போன்ற நோய்களைக்கான சிகிச்சை முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: சுஷ்ருத சம்ஹிதா சூத்ரஸ்தானத்தில் வில்வத்தின் மருத்துவ குணங்களை விளக்குகின்றார். கப அநிலஹரம் தீக்ஷ்ணம் ஸ்னிக்தம் சங்கிராஹி தீபனம் கடு திக்த கஷாயோஷ்ணம் பாலம் பில்வம் உதாஹிருதம் வித்யா ததேவ சம்பக்வம் மதுர அனுரசம் குரு விதாஹே விஷ்டம்பகரம் தோஷகிருத்து பூதிமாருதம். அதாவது, இளம் வில்வப்பழம் கபம் மற்றும் வாதத்தை நீக்கும் தன்மை கொண்டது. கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு மற்றும் உஷ்ணகுணம் உடையது. நன்கு பழுத்த வில்வப்பழம் இனிப்பு சுவையுடன் காணப்படுகிறது. அது செரிமானத்தில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சுஷ்ருத சம்ஹிதா குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்வத்தை அடிப்படையாக கொண்டு பல தைலம், ரசாயனம் மற்றும் லேஹியம் போன்ற ஆயுர்வேத மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. கருட புராணம் தன்வந்திரி சம்ஹிதா வில்வம் உடலில் உள்ள வாயு தன்மையை கட்டுப்படுத்தும் என்றும் அது வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி மெதுவாக செரிமானமாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் பலா, பில்வா, நாகர, உத்பல, தானியக்க போன்ற மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விளக்கும் ஸ்லோகம் பிருஷ்ணி பர்ணி பலா பில்வ நாகர உத்பல தானியகைஹி ஜயந்தியாம் அமதிசாரம் சஜ்வரம் சமாஹா ஔஷதைஹி. இவ்வாறு பில்வம் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட புனித விருட்சமாக மட்டுமல்லாமல் ஆயுர்வேதத்தில் செரிமானம், கபவாத சமநிலை, காய்ச்சல் மற்றும் பல்வேறு நோய்களுக்கான மருந்தாக திகழ்கிறது. அடுத்து இந்தியாவின் மிக புனிதமான மரங்களின் ஒன்றாக கருதப்படும் சந்தனம் பற்றி பார்ப்போம். ஸ்ரீ வாஞ்சீஸ்வர மகாத்மியம், ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம், அக்னி புராணம் ஆகியவற்றின் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டுள்ளது. இம்மகாத்மியம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்தின் ஸ்தலவிருஷமாக சந்தன மரத்தை குறிப்பிடுகிறது. இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாதர், அம்பாள் மங்களநாயகி. சந்தனத்தின் மருத்துவ சிறப்பை சரக சம்ஹிதா சூத்திரஸ்தானம் எடுத்துக்காட்டுகிறது. அதில் சந்தனம் துர்கந்தஹரஹ, அதாவது துர்நாற்றத்தை நீக்குவது என்றும், தாக நிவார்ப்பணஹ, அதாவது உடல் வெப்பத்தை தணிப்பது என்றும் குறிப்பிடுகிறது. சந்தனம் பூசுதல் உடல் சூட்டை தணிக்கவும் தோல் எரிச்சல் மற்றும் கொப்புளங்களை நிவாரணம் அளிக்கவும் பயன்படுகிறது. இன்று நாம் குறிப்பிட்ட சில ஸ்தலங்களின் ஸ்தலவிருஷங்களை மட்டுமே பார்த்தோம். துளசி, வேம்பு, வாழை, புன்னை, நெல்லிக்கனி, தென்னை போன்ற இன்னும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல மரங்களும் செடிகளும் இந்தியாவின் பல திருத்தலங்களின் ஸ்தலவிருஷங்களாக போற்றப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் ஆன்மீக சிறப்புடன் மட்டுமல்லாமல் ஆயுர்வேத நூல்கள் கூறும் அரிய மருத்துவ பண்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளன. ஸ்தலவிருட்ச மரபு என்பது வழிபாட்டை மட்டுமே எடுத்துரைப்பதல்ல, இயற்கை பாதுகாப்பு, மருத்துவ அறிவு, சமய நம்பிக்கை ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்திய ஞான பரம்பரையின் சான்றாகும். கோயில்களைப் போலவே அவற்றின் ஸ்தல விருட்சங்களையும் பாதுகாப்பது நமது பண்பாட்டின் மரபையும் பாரம்பரிய மருத்துவ அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது நமது பொறுப்பாகும். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்தல விருட்சங்களின் குணங்கள். உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்திமாலினி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் அரியலூர் மாவட்டம் சேந்துறை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், திண்டிவனம், நேமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கீழணை, வளவனூர், கஞ்சனூர், கோலியனூர், கீழ்ப்பாடி, சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரம், முகையூர், சோழிங்கநல்லூர், ரிஷிவந்தியம்,

0: திருவேற்காடு, பூண்டி, ஒக்கியம், துறைப்பாக்கம், பூவிருந்தவல்லி, ஆனந்தாபுரம், மடிப்பாக்கம், தொழுதூர், நாராயணபுரம் ஏரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, திருக்கோயிலூர், சென்னை, திருவள்ளூர், ஆலந்தூர், கேளம்பாக்கம், திருநின்றவூர், ஹரூர், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோமுகி அணை, ஊத்துக்கோட்டை, கொரட்டூர், முண்டியம்பாக்கம், மேடவாக்கம், புதுச்சேரி பத்துக்கண்ணு, புதுச்சேரி, வளத்தி, வல்லம், வளசரவாக்கம், மீனம்பாக்கம், வேங்கூர், அயப்பாக்கம், வடபழனி, விருதுநகர், தாமரப்பாக்கம், கருமாந்துறை, ஆனைமடுவு அணை, சூரப்பட்டு, விழுப்புரம், சாலிகிராமம், அம்பத்தூர், வீரகவூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கலவை, எலந்தக்குட்டைமேடு, சைதாப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நெற்குன்றம், கோவிலாங்குளம், சேலம், பாலக்கோடு, மணிமுத்தாறு அணை, எம்ஜிஆர் நகர், செம்பரம்பாக்கம், குப்பநத்தம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்ரீபெரும்புதூர், அருப்புக்கோட்டை, நுங்கம்பாக்கம், காரியாக்கோவில் அணை, குடிதாங்கி, பாகூர், அருப்புக்கோட்டை, குன்றத்தூர், தியாகதுர்கம், கவுந்தப்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்பெண்ணாத்தூர், திருக்கனூர், பவானி, வாலாஜாபாத், அண்ணாநகர் மேற்கு, அடையாறு, எறையூர், மீமாத்தூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், நீலாங்கரை, குமாரபாளையம், பெருங்குடி, மானாமதுரை, பெரம்பூர், வீக்களத்தூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், கடவனூர், பெரம்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம், திருப்பத்தூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடி மின்னலுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழைப்பொழிவும் இருக்கும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் என கருதும் மயக்க அறிவினால்தான் மாண்பில்லாத துன்பப் பிறவிகள் உண்டாகின்றன. குறள் எண் 351 அதிகாரம் மெய் உணர்தல்.

0: நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் என கருதும் மயக்க அறிவினால்தான் மாண்பில்லாத துன்பப் பிறவிகள் உண்டாகின்றன. குறள் எண் 351, அதிகாரம் மெய் உணர்தல்.
1: நேரம் மாலை 5:30. இனி கேட்கலாம் மதுர தென்றல். முதலாவதாக வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டுட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி பாடல் ஆரம்பித்தது மதுர தென்றல். அடுத்ததாக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேரம் 5:36.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மதுரை தென்றல் கேட்டுருக்கோங்க. நேரம் 5:41. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். அடுத்ததாக ஜாதி மல்லி திரைப்படத்திலிருந்து பாடல். நேரம் 5:45.

இது யுத்தம், இளமையின் யுத்தம், இனி துச்சம் உறவுகள் துச்சம். உங்கள் கட்டுத்திட்டம் சட்டத்திட்டம் தள்ளி வையுங்கள், இல்லை கடலுக்குள் தள்ளி விடுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். நேரம் 5:50 ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: சுகம் என்று இலக்கணம் இருக்கு.
1: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேக்குறா சின்ன குழந்தையும் சொல்லும்.
0: ஷூர் ஷூர்
1: உங்க பேரு ஒரு வாரம் சொன்னா நீ வந்து எழுந்திடும் புள்ளும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் சின்ன தம்பி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள், இன்று சேலம் மாவட்ட செய்திகளாக எழுதியவர் ஜி விஜயகுமார், இன்று 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி அருணமான் அவர்கள் தரும் உரை கேட்கலாம், அதன் பிறகு ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்கள் வழங்குகிறார். சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, 8:30 இதுவரை நான், ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். இன்றிரவு 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர். இரவு 10 மணிக்கு கொஸ்டின் ஹவர் இன் பார்லிமெண்ட், மேலும் நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

0: to use existing mechanisms, diplomatic and military channels, including the WMCC, local commander-level meetings, and other agreed mechanisms to resolve outstanding issues and avoid misunderstanding and miscalculation along the line of actual control.
1: The ongoing Har Ghar Tiranga campaign is gaining significant momentum across the country ahead of the Independence Day celebrations, inspiring citizens from all walks of life to come together in a collective celebration of India's national pride and spirit of unity. Har Ghar Tiranga, Har Ghar Tiranga, Har Ghar Tiranga. Sharing a video on a social media platform, Prime Minister Modi urged countrymen to celebrate Independence Day with pride and grandeur, taking a pledge to build a Viksit Bharat. He further urged all to hoist the tricolour at their homes under the Har Ghar Tiranga campaign. Global ratings agency Fitch Ratings has affirmed India's sovereign rating at BBB- with a stable outlook, citing robust growth prospects, improving macroeconomic stability and strong external finances. Meanwhile, the Sensex shed 388 points to close at 78,154. The Nifty lost 112 points to settle at 24,472. And in Canadian Open tennis, 19-seed Luciano Daddari of Italy will face 28-seed Brandon Nakashima of the US in the men's singles quarterfinals tonight. In the other quarterfinals, Spain's 20th-seed Rafael Jordar will take on 18-seed Arthur Fields of France later tonight. And that is the end of this news bulletin.
2: இசை தூரல் ஆயிரம் புது பாடல் ஆயிரம் செவியூரம் பூ.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
5: நேரமாலை 6:10. இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இந்நிகழ்ச்சியில் சின்ன தம்பி திரைப்பட பாடல்கள். இனி

0: உலகம் மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

வர்த்தக சந்தை வெளிப்படை தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படை தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டார்.

கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து

0: எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான சிபிஎஸ்இ கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3,110 கிலோ போதைப் பொருட்களை

காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ கெட்ஸில். நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் இதய தீபம் படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: நேரம் 6:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோ கேட்ஸ். இனி நாம் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். இன்றைய சேவை செய்திகள் பிரிவில் விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் தகவலை காணவிருக்கின்றோம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 18 அன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயி மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்த செய்தியாக நாம் கேட்கவிருப்பது மக்கள் தொடர்பு திட்ட முகாம். இம்மாதம் 12 அன்று ராஜபாளையம் வட்டம் புதுப்பாளையம் வருவாய் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2 புதன்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற 12 ராஜபாளையம் வட்டம் புதுப்பாளையம் வருவாய் கிராமத்தில் உள்ள கலையரங்கத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளன. பொதுமக்கள் மனுக்கள் வழங்கி தீர்வு பெறலாம். ஏற்கனவே பெறப்பட்ட மனுவின் மீது தீர்வு காணப்பட்டு தகுதியுள்ள மனுதாரர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: இந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுதாகுமரன்.
2: வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்று கல்வி அமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கொண்டு வந்த தனி தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவை மீது இன்று 3வது நாளாக பொது விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்தவித புதிய அறிவிப்பும் 2 பட்ஜெட்டுகளிலும் இல்லை என்றும், இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாகவும் கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அரசின் திட்டங்களே இப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினார். வரி வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை குறைப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்போதைய அரசும் அதிக கடன் வாங்கும் நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரவைக்கு வருகை தந்துள்ள புதிய உறுப்பினர்கள் பேரவையின் மரபுபடியும் விதிப்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு சுகுமார், சாதி மதம் மற்றும் பணம் மட்டுமே தேர்தல் வெற்றியை தீர்மானித்து வந்த நிலையை மாற்றி தாவேக ஒரு புதிய வரலாற்றை படைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார். எந்த அரசு அலுவலகங்களிலும் எந்த நிறுவனங்களிலும் லஞ்சம் பெறுவதற்கு அச்சப்படும் சூழ்நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சூலூர் தொகுதியில் சுந்தர சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும், அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், நகரின் மையப்பகுதியில் மேம்பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா அடக்கம் செய்யப்பட்ட தேனி மாவட்டத்தில் உள்ள இடத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்றும், திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாரதி ராஜாவுக்கு வழங்கிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு சுகுமார், அரசியல் ரீதியான சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுக தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசும்போது, சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மாநில அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரிலும் சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் பெயரிலும் விருதுகள் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். வேளாண் துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 27,000 அதிகமான ஏரிகளை தூர்வாருவதன் மூலமும், காவிரி பாலாறு உள்ளிட்ட ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலமும் சுமார் 150 TMC வரை நாம் தண்ணீரை சேமிக்க முடியும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் என்றும் திருமதி சௌமியா அன்புமணி ஆலோசனை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தில் உள்ள சுமார் 22,000 ஏரிகளில் முதல் கட்டமாக 14,000 ஏரிகளில் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகரில் உள்ள ஏரி

பணிகளை தனியார் பங்களிப்பின் மூலம் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன், பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும், கள் இறக்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும், தென்னையிலிருந்து உற்பத்தியாகும் நீராபானத்தை அரசு விழாக்களில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதை பழக்கத்தை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மனப்பயிற்சி வழங்க வேண்டும் என்றும், பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியை சுற்றுலா பகுதியாக அறிவித்து உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் திரு நித்யானந்தன் கேட்டுக்கொண்டார். தாவக உறுப்பினர் திரு அபிஷேக் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று உண்மையான சமூக நீதி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று கூறினார். என்னை போன்ற இளையவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி வரலாற்று சாதனையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஏற்படுத்தியுள்ளார் என்றும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கூற்றுபடி இந்த அரசு செயல்படுவதாகவும், மக்களுக்கான வெளிப்படையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி, அரசின் பல்வேறு துறைகளில் 300,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இவற்றை படிப்படியாக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிதியாண்டில் 10,000 பள்ளிகளில் சூப்பர் கிளாஸ், சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திரு எடப்பாடி பழனிசாமி, கிராம பகுதியில் உள்ள சுமார் 40,000 பள்ளிகளுக்கும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். கிராமப்புற மாணவர்களுக்கு போதிய திறன் பயிற்சிகளை வழங்கி மிக அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கோ எந்த முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது இந்த பட்ஜெட் மூலம் வெளிப்படையாக தெரிவதாகவும் அவர் கூறினார். 3 மாதங்களில் மட்டுமே இந்த அரசு சுமார் 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்றிருப்பதை பார்க்கும்போது, 5 ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக கடன் பெற்று இப்போதுள்ள 10,00,000 கோடி என்ற கடன் அளவு 20,00,000 கோடி ரூபாயாக உயரும் அபாயம் உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், திமுக உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாசன், தாவேக உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன், தங்கள் தொகுதி பிரச்சினைகளையும் குறிப்பிட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பேரவையில் இன்று 2 அரசினர் தனி தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வலியுறுத்தும் தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தாக்கல் செய்து பேசினார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் தேர்வு முறை பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனவும் அமைச்சர் தெரிவித்து, இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் தவிர மற்ற கட்சிகளின் பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்தார். அவர் பேசுகையில், தற்போது திருத்தப்படும் விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும் என்று தெரிவித்தார். எனவே இந்த திருத்த மசோதாவை அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெற்று மாநில அரசுகள் தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு மத்திய அரசை இந்த மன்றம் வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் கூறினார்.
எந்தவொரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, விகிதாச்சாரம், சொத்துரிமை பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும்

0: வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடனும் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டார். அவர் முன்மொழிந்த தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் சில அரசியல் ரீதியான விமர்சனங்கள் விவாத பொருளாகிய போது அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஈடுபட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எச்சரித்த அதே வேளையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் எச்சரித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவை மரபுபடியும் விதிபடியும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்றைய விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு விஜய் பாலாஜி, திருமதி கமலி, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். மொத்தத்தில் இன்றைய அவை நடவடிக்கைகள் கருத்து மோதல்களுடன் கலகலப்பாக நடைபெற்று முடிந்தன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய விஜயகுமார்.
2: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுஹாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்கு வங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 அக்டோபர் 11 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000 பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது.
3: சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது.
2: பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்கராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ்.
4: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான் என்ற ஒரு கேம்பெயின்

0: வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்தோன்னா அரவுண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத்.
1: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகம் ஊட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி விஜயகுமார். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான

0: எல்லை பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்த ஒரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின் போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
3: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
4: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குகிறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000-க்கும் மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மாணவர் சிவஹரி தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்போ வந்து இந்தியாவில் வளர்க்கப்படும் முக்கியமான தேனீ இனங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஏபிஸ் செரனா இண்டிகா இந்திய தேனீ வகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ விளைவிக்கக்கூடிய பயிர்களான நெல், கரும்பு அந்த மாதிரி பயிர்களுக்கு தேனீ ஏபிஸ் செரனா இண்டிகா அதிகமாக பாலினேஷன் உருவாக்குறதுக்கு இந்த தேனீ வந்து நமக்கு நல்லாவே உதவி பண்ணுது. ஆண் தேனீகளும் வேலையாட்கள் தேனீகளும் தான் போய் மகரந்தத்தை வந்து சேகரித்து வரும். அதை வந்து ராணி தேனீ கொடுத்து இனப்பெருக்கத்துக்கு உருவாக்கும். இதை வந்து நம்ம ராணி தேனீக்கு வந்து அந்த மகரந்தத்தை ஒரே இதாக கொடுக்காம தன்னோட உமிழ்நீரையும் உருவாக்கி மகரந்தத்தையும் சேர்த்து ராயல் ஜெல்லிங்கிற பேர்ல வந்து ராணி தேனீ கொடுத்து அப்புறம் இனப்பெருக்கத்தை உண்டாக்குது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு ராணி தேனீ இருக்கும். அது வந்து உருவத்திலையும் கொஞ்சம் பெருசா இருக்கும், தனித்துவமாகவும் காட்டும். ராணி தேனீ எடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மாத்தினோம்னா அந்த கூட்டம் நகர்றதுக்கு உதவியா இருக்கும். இதை வந்து நம்ம காலனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேனி கூட்டின் முக்கியமான பாகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இப்ப கீழே வந்து நம்ம பேஸ் சாம்பர்னு சொல்லுவோம். அதற்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு செவ்வக வடிவில் வந்து ஒரு வழி இருக்கும், அதுக்குள்ளதான் தேனி வந்து போயிட்டு வரும். அதுக்கு மேல சூப்பர் சாம்பர் சொல்லுவோம், அதுக்கு மேல ப்ரூட் சாம்பர் சொல்லுவோம். இந்த ப்ரூட் சாம்பருங்கிறதுல வந்து தேனீக்கள் வந்து தங்குற இடம், சூப்பர் சாம்பருங்கிறது வந்து தேனீக்கள் வந்து தேனை வந்து கூட கட்டி சேமிக்கிற இடம்னு சொல்லுவோம். அது மேல வந்து க்ளோசிங் போர்டுன்னு சொல்லுவோம். இதை நாலுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். இதுல வந்து நம்ம சூப்பர் சாம்பர் மட்டும் எடுத்து தேனை வந்து நம்ம அப்பப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். கை உரைகள், அப்புறம் வந்து ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவோம், நெட்டோட கவர் பண்ணியிருக்க ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் வந்து ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு தேனியை வந்து தேன் கூட்டில இருந்து நம்ம மாற்றணும்னா தீனி வசனம் வந்து வெளியே அனுப்பிவிடணும். அதுக்கு வந்து புகை போட்டு அதை அனுப்பி விட்டுருவோம். மற்றபடி பார்த்தோம்னா மெடிசின்ஸ் அந்த மாதிரி டக்குன்னு ஸ்டிங் பண்ணிருச்சுன்னா, ஒரு தேனி நம்மளை கொட்டிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து மருந்து அந்த இது போடுறதுக்கான இது. அப்புறம் வந்து கட்டர், இப்போ ஒரு தேன் கூட்டிலேருந்து நம்ம இப்போ கொம்பு தேனி கொசு தேனியெல்லாம் வந்து ஹைப் பண்ணுவோம். ஒரு இடத்துல இருக்கும், ஒரு மரத்தில் இருக்கும், அதை எடுத்து வந்து வேற இடம் நமக்கு தேனை எடுத்து வைப்போம். அப்போம்போது அதை மாற்றுறதுக்கான கட்டர், சிசர்ஸ், அப்புறம் செலோடேப் போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும். மேஜராக வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் கிட்டுமே இருக்கு, ஆனால் ஸ்கீம்ஸ் இருக்கு. மேக்சிமம் வந்து ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடாது. புளிய மரம், சப்போட்டா மரங்கள் இதெல்லாம் த்ரூ அவுட் த இயரில் ஃபுல்லாமே வந்து மகரந்தம் இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு நீர், ஒரு கிணறு, ஆறு அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு நல்லது. பக்கத்தில் எந்த விதமான ஒரு குப்பை மேடு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. புதரு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். பில்டிங்ஸ் எதுவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கு 200 meters ஆச்சும் டிஃப்ரென்ஸ் ஆகணும். நம்ம கமர்ஷியலாக பண்ணோம்னா ஒரு 200 meters ஆச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சப்போஸ் ஒரு 10 feet 5 feet வைக்கிற இடத்துல 50 meters அந்த இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதுமானது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மோக்கர் யூஸ் பண்ணி புகையை உள்ளே போட்டுட்டு ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு தேனீ கிளம்புறதுல அங்கேருந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். தேனீக்கள் போனோன்னு நைஃபோ கட்டரோ எடுத்து அதை பி வேக்ஸ் கோம்பை வந்து ஸ்லைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். தேனீக்கள் வந்து ரொம்ப ஃபிரோஷியஸாக இருக்கும், ரொம்ப கோபமாக இருக்கும். நம்ம அதை ஸ்மோக் போட்டு இது பண்ணும்போது சவுண்டு வந்து ரொம்ப இஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட் வரும்போது நம்ம அதுக்கிட்ட போகக்கூடாது, ஸ்டிங் நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணிடும். அப்போம்போது நம்ம செட்டிலாக வெயிட் பண்ணணும். நல்லா ஸ்மோக் போட்டு எல்லா தேனீக்களும் அங்கேருந்து டிஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்டெயின் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு கிளாஸ் ஸ்டார் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் கம்பெனிஸ்னால் ஸ்டீலில் மெயின்டைன் பண்ணுவாங்க.

0: அவங்க ரெகுலர் யூஸ்க்காக. ஆனால் மேக்ஸிமம் வீட்டிலனா யூஸ் பண்ணும்போது கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நோய் வரது சான்சஸ் குறைவு, ஆனால் எதிரி அதிகம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா கரையான் அனிமல்ஸ் எல்லாமே, அப்புறம் ஹனி பேஜர்னு சொல்லுவோம். சவுத் இந்தியாவில் அது இல்லை, ஆனால் மேஜரான இது வந்து ஹனி பேஜர். அது மட்டும் இல்லாமல் புழுக்கள் தொலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, 7 நாள் இடைவெளியில் எப்போவுமே தேனி பெட்டியை வந்து நம்ம கண்காணித்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே இருக்கிற பேஸ் சாம்பரை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புழு, கரையான், வேறு தீ எறும்பு, கட்டை எறும்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்புகள் தான் தேனிக்கு வந்து இது. பெரிய விஷயங்கள் வந்து தேனி அதை வந்து விரட்டிடும்.
1: இதுவரை தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மாணவர் சிவஹரி தந்த தகவல்கள் கேட்டோம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்
3: பெறலாம். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானி, மருதானி, என்ன இது இப்படி குலைச்சுக்கிட்டே இருக்கு? மருதானி, கொஞ்சம் வெளியே வரியா?
5: என்ன பொன்னி, வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ளரவா?
4: எங்க வர்றது? உன்னோட நாய் தான் என்ன தடுத்து நிறுத்தி குறைச்சுக்கிட்டே இருக்கே.
5: ஏன் பிள்ளை, அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். நீ பயப்படாம வா பிள்ளை, நான் தான் இருக்கல்ல.
4: நீ அதை கொஞ்சம் பிடிச்சுக்கோ பிள்ளை, அப்பதான் நான் உள்ள வருவேன்.
5: சரி சரி, நான் பிடிச்சுக்கிறேன், நீ உள்ள வா.
4: என்ன இது என்ன பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு?
5: ஏன் பொன்னி, நீ அடிக்கடிக்கு வந்து பழகிருந்தா பரவாயில்ல, நீயே எப்பயாவது தான் வர, அதான் இப்படி சத்தம் போடுறான்.
4: அப்படியா சொல்ற? அது சரி, போன வாட்டி வந்தப்ப உன்னோட நாய் எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன, எப்படி கண்டுபிடிச்ச?
5: அதெல்லாம் அன்னைக்கு சாயங்காலமே கண்டுபிடிச்சிட்டோம் புள்ள.
4: அதான் எப்படின்னு கேட்டேன்.
5: அதுவா புள்ள, அது கழுத்துல ஜிபிஎஸ் கருவியை பொருத்திருந்தோம், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம்.
4: ஓ, அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கா? ஆச்சரியமாலாம் இருக்கு.
5: இது என்ன பிரமாதம், செல்ல பிராணிகளுக்கான நவீன உபகரணங்க எக்கச்சக்கமா இருக்கு. அது சரி, உன்னோட பையன் ஏதோ தொழில் தொடங்க போறதா சொன்னியே, என்னாச்சு?
4: அது ஒரே சிக்கலா இருக்கு. ரெண்டு மூணு யோசனை வந்துச்சுன்னு சொன்னான், ஆனா ஏதும் கை கூடல.
5: இதுதான் விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க இந்த செல்ல பிராணிகளுக்காக உபகரண தொழிலை தொடங்கினா நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்.
4: ஜெர்சியா? அது மாட்டு பேர் இல்ல?
5: அடடே, ஜெர்சி இல்ல பொன்னி, ஜென்சி. இந்த கால தலைமுறைய அப்படி சொல்லுவாங்க.
4: ஓ, அப்படியா செய்தி? ஆமா, இதுல வேற என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு?
5: அதை பத்தி தெரியணும்னா செல்ல பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
6: உலகளாவிய நாய் பயிற்சி உபகரண சந்தையின் அளவு 2.64

பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டது மற்றும் 2030க்குள் 3.85 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 25 முதல் 30 வரை 6.54 கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாகும். பல்வேறு புதுமையான தயாரிப்பு அறிமுகங்கள், நாய் பயிற்சி முயற்சிகளில் அதிகரித்த முதலீடுகள் மற்றும் செல்ல பிராணிகளின் நடத்தை மேலாண்மை தீர்வுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு நாய் பயிற்சி உபகரண சந்தை கணிசமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. நாய் பயிற்சி உபகரண சந்தையில்

பர்சன்ட் வருவாய் பங்கை கொண்டிருந்தன. பயிற்சி வகையின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் பயிற்சி 37% என்ற மிகப்பெரிய வருவாய் பங்கை கொண்டிருந்தது. விநியோக வழியின் அடிப்படையில் சில்லறை விற்பனை பிரிவு 53% வருவாய் பங்கை கொண்டிருந்தது. 2026 புதுமையான செல்லப்பிராணி உபகரணங்கள், ஸ்மார்ட் தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகின்றன. இதில் AI ஆற்றல் கொண்ட GPS காலர்கள், மைக்ரோ சிப் மூலம் இயங்கும் தீவன கருவிகள், செயலி மூலம் கட்டுப்படுத்தப்படும் தின்பண்டம் வழங்கும் கருவிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கும். தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் போன்ற முக்கிய போக்குகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான உபகரண சந்தையானது அடிப்படை பயன்பாடு என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மாபெரும் சக்தியாக உருமாறியுள்ளது. செல்லப்பிராணிகளை சொத்தாக கருதாமல் குழந்தைகளாக நடத்தும் செல்லப்பிராணிகளை மனிதமயமாக்குதல் என்ற இயக்கத்தால் உந்தப்பட்டு செல்லப்பிராணி உபகரணங்களின் பொருளாதாரம் இப்பொழுது தொழில்நுட்பம், ஆடம்பரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வு போன்ற பரிமாணங்களை எட்டியுள்ளது. துணை கருவிகள் பிரிவில் இப்போது டிஜிட்டல் வன்பொருள் முதல் உயர் ஃபேஷன் ஆடைகள் வரை அனைத்தும் அடங்கும். ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மற்றும் அணியக்கூடிய சாதனங்கள் துறை என்பது தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வரும் துணைத்துறையாகும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாத போது ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்காக பெட்டெக் இதில் அதிக அளவு முதலீடு செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு GPS மற்றும் சுகாதார கண்காணிப்பாளர், இவை ஸ்மார்ட் காலர்கள் எனப்படும். இப்போது மனிதர்களுக்கான ஸ்மார்ட் வாட்சை போலவே இதய துடிப்பு, தூக்கத்தின் தரம் மற்றும் பதட்டத்தின் அளவை கண்காணிக்கின்றன. அடுத்து தானியங்கி பராமரிப்பு. வைஃபை வசதியுடன் கூடிய தானியங்கி உணவு ஊட்டும் கருவிகள் மற்றும் தானாகவே சுத்தம் செய்யும் கழிவு பெட்டிகள் தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் தரக்கூடியவை ஆகும். மேலும் ஊடாடும் பொழுதுபோக்கு எனப்படும் இன்டராக்டிவ் டாய்ஸ், இவை உரிமையாளர்கள் தொலைவில் இருந்து தின்பண்டங்களை வீச அனுமதிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பொம்மைகள் மற்றும் கேமராக்கள் போன்றவை ஆகும். ஸ்மார்ட் காலர்கள் மற்றும் கண்காணிப்பான்கள் GPS வசதியுடன் முழு நேரமும் சுகாதாரத்தை கண்காணிக்கும் சாதனங்களாகும். இவை செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் நடத்தை எச்சரிக்கைகள் மற்றும் செயல்பாட்டை கண்காணிக்கும் வசதியை கொண்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மற்றும் உணவு ஊட்டும் கருவிகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செல்லப்பிராணிகளை அடையாளம் காணவும் உணவை வழங்கவும் அல்லது நிகழ் நேரத்தில் உணவு பழக்கங்களை கண்காணிக்கவும் உதவுகின்றன. அடுத்ததாக அல்ட்ராசோனிக் பயிற்சியாளர்கள் மற்றும் பாவ் பிஹேவ், இவை போன்ற LED ஃப்ளாஷ்லைட்டுகள் போன்ற தொலைதூர பயிற்சி உதவிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பயிற்சி முறைகளை வழங்குகின்றன. உள்ளமைக்கப்பட்ட குரல் கட்டளை மைக்ரோஃபோன் மற்றும் நேரலை வீடியோ ஒளிபரப்புடன் கூடிய பாதுகாப்பு விளக்கு கழுத்துப்பட்டைகள் செல்லப்பிராணி உரிமையாளர்களால் பெருமளவில் விரும்பி வாங்கப்படுகின்றன. மனிதநேயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்கான துணை பொருட்கள் இப்பொழுது உரிமையாளரின் ரசனை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகின்றன. உயர்தர பிராண்டுகள் செல்லப்பிராணிகளுக்கான ஆடை வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. உள்ளூரில் பிராண்டுகள் உரிமையாளர்களுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் பொருந்தும் செட்டுகளை, அதாவது மேட்சிங், ஓனரும் அந்த பெட் அனிமலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த மாதிரி மேட்சிங் செட்ஸை வழங்குகின்றன. அதே போல் மலிவான மத்தைகளிலிருந்து விலகி மெமரி ஃபோம், எலும்பு மூட்டியல் படுக்கைகள் மற்றும் வீட்டு அலங்காரத்துடன் ஒன்றிணையும் மரத்தாலான கூண்டுகள் போன்ற புதிய போக்குகளும் உருவாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உபகரணங்கள் ஆகிய கார்பட்டைகள், கடலில் இருந்து மீள் சுழற்சி செய்யப்பட்ட நெகிழி விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் மக்கும் கழிவு பைகள் போன்ற நீடித்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் துணை பொருட்களின் பயன்பாடு பெருமளவில் அதிகரித்துள்ளது. இவை மட்டுமன்றி புற ஊதா கதிர் தாக்கத்தை தாங்கும் திறனை வழங்கும் கண்ணாடிகள் கார் பயணங்களின் போது பாதுகாப்பையும் வசதியையும் அளித்து சிக்காமல் இருக்க உதவும் பாதுகாப்பான பயண கயிறுகள், நீர்புகாத காற்றோட்டமான அனைத்து பருவ நிலைகளுக்கும் ஏற்ற வழுக்காத பாத பாதுகாப்பு காலணிகள், சூடான மேற்பரப்புகள் போன்ற தயாரிப்புகளும் பெருமளவு கவனம் பெறுகின்றன. அடுத்து நல்வாழ்வு மற்றும் சிறப்பு ஆரோக்கியம் எனும் துணைத்துறையை எடுத்துக்கொண்டால் விளையாட்டுப் பொருட்களை தாண்டி துணை கருவிகள் இப்போது வருமுன் காப்பதில் கவனம் பெறுகின்றன. உதாரணமாக உணவை மெதுவாக உண்ணவைக்கும் கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் கிண்ணங்கள் வயிறு உபசத்தை தடுக்கவும் கலோரி உட்கொள்ளலை கண்காணிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
அதுபோல நாய்களுக்கான எடை கொண்ட போர்வைகள் மற்றும் ஃபெர்மோன் பரப்பும் கழுத்துப்பட்டைகள் ஆகியவை பிரிவின் காரணமாக ஏற்படும் பதட்டத்திற்கான முக்கிய தீர்வுகளாக மாறி வருகின்றன.

மேலும் தானாகவே சூடாகும் படுக்கைகள் மேம்பட்ட வசதிக்காக உடல் வெப்பத்தை தக்க வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரி நேயர்களே, இந்த துறையின் பொருளாதார சூழல் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து காண்போமா? செல்லப்பிராணித்துறை பெரும்பாலும் மந்த நிலையை தாங்கும் திறன் கொண்டது என்று விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கான பராமரிப்பின் தரத்தை குறைப்பதற்கு முன்பு தங்கள் சொந்த செலவுகளை குறைத்துக் கொள்கிறார்கள். விந்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த துறையில் பொருளாதாரம் என்பது இனி விலையில் கீழ்நோக்கிய போட்டி அல்ல, மாறாக தரத்தில் மேல் நோக்கிய போட்டியாகும். பிரிமியம் தோல் ஹார்னஸ்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த காலர்கள் பாரம்பரிய நைலான் தயாரிப்புகளை விட கணிசமான அதிக லாப வரம்புகளை கொண்டுள்ளன. துணைக்கருவி பிராண்டுகள் ஒருமுறை மட்டும் வாங்கும் சில்லறை விற்பனையிலிருந்து விலகி தொடர்ச்சியாக வருவாயை உறுதி செய்வதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படும் தொடர் சந்தா முறைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவி விற்பனையில் கிட்டத்தட்ட 30-40% இப்போது ஆன்லைனில் நடைபெறுகிறது. இதில் சில நிறுவனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தினாலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட நுகர்வோருக்கு நேரடியாக விற்கும் பிராண்டுகள், அதாவது டிடிசி என்று கூறுகிறோம், டைரக்ட் டு கன்சியூமர்ஸ், இந்த பிராண்டுகள் வெற்றி பெறுகின்றன. பெரிய சில்லறை விற்பனையாளர்களால் வழங்க முடியாத கடையில் பொருத்தி பார்த்தல் மற்றும் தனி நபர் விருப்பத்திற்கு ஏற்ற எம்ப்ராய்டரி போன்ற அனுபவங்களை வழங்குவதன் மூலம் சிறிய உள்ளூர் புத்திகளும் நிலைத்து நிற்கின்றன. 2027 நோக்கி செல்லும்போது நாம் சில நவீன தொழில்நுட்பங்களையும் காணலாம். செல்லப்பிராணிகளின் விளையாட்டு பாணியை கற்றுக்கொண்டு அவற்றை நீண்ட நேரம் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவும் பொம்மைகள், நோயின் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே அதை கணிக்கக்கூடிய கழுத்துப்பட்டைகள், சிறந்த பயன்பாட்டு வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் தனித்துவமான உடல் அமைப்பிற்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட 3D அச்சிடப்பட்ட துணைக்கருவிகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறலாம். ஸ்மார்ட் துணைக்கருவிகளின் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் இவற்றை தங்கள் செல்லப்பிராணியின் நீண்ட ஆயுளுக்கான முதலீடுகளாக கருதுவதால் சந்தை ஏற்ற இறக்கமான சூழலிலும் கூட இவை ஒரு நிலையான பொருளாதார முதலீடாக அமைகின்றன. நேர்களே, இத்தருணத்தில் குறிப்பாக இந்தியாவில் செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவிகள் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளன என்று பார்ப்போம். இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. 2026 நிலவரப்படி இந்த சந்தை 16% அதிகமான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வளரும் என்றும் அதன் மதிப்பு 35,000 கோடியை நோக்கி உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர் என்ற நிலை மாறி செல்லப்பிராணி வளர்ப்போர், அதாவது பெட் பேரண்ட் என்ற மனப்பாங்கு பெருகியுள்ளதால் இந்த சந்தை பொருட்களின் விலையும் பெருமளவு உயர்ந்துள்ளது. அதிக வளர்ச்சி கொண்ட சிறப்பு பிரிவுகளில் உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய வகையாக இருந்தாலும் புதியவர்கள் நுழைவதற்கு துணைக்கருவிகளே அதிக லாபம் தரும் பிரிவாகும். விலை உயர்ந்த சர்வதேச சந்தாக்கள் தேவைப்படாத மலிவு விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட GPS டிராக்கர்கள் மற்றும் ஸ்மார்ட் காலர்களுக்கு இந்திய சந்தையில் ஒரு பெரிய தேவை உள்ளது. அதுபோல இந்தியாவின் மாறுபட்ட காலநிலை பருவ மழைக்கால உடைகளுக்கும் எடை குறைந்த காற்றோட்டமான மழைக்கோட்டுகள் மற்றும் வட இந்தியாவின் கடுமையான கோடை மாதங்களுக்கான குளிர்விக்கும் உள்ளாடைகளுக்கும் ஒரு தனித்துவமான இடத்தை வழங்குகிறது. தீபாவளி மற்றும் திருமண காலங்களில் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான பண்டிகை கால உடைகளான லெஹங்காக்கள், ஷெர்வானிக்கள் அதிக தேவை மற்றும் அதிக லாபம் தரும் ஒரு பிரிவாகும். சணல் அடிப்படையிலான நாய்ப்பட்டைகள், மூங்கில் கிண்ணங்கள் மற்றும் மக்கும் தன்மையுள்ள கழிவு பைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட கடல் நெகிழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பக்க மேசைகளாகவோ அல்லது படுக்கைகளாகவோ பயன்படுத்தக்கூடிய மரப்பெட்டிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான சுவரில் பொருத்தக்கூடிய மாடுலர் பூனை மரங்கள் ஆகியவை பெருமளவில் தேவை உள்ள தயாரிப்புகளாகும். உத்திசார் வணிக மாதிரிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய சந்தையில் வெற்றி பெற டிஜிட்டல் சார்ந்த தொழில்முறை மற்றும் உள்ளூர் அளவிலான நேரடி இருப்பு ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. D2C எனப்படும் நுகர்வோருக்கு நேரடி விற்பனை அதிக லாபம் தருகிறது. சந்தா முறை தொடர்ச்சியான வருவாயை உறுதி செய்கிறது. மேலும் டிஜிட்டல் அனுபவம் ஒரு ஆன்லைன் கடையை முதல்நிலை நகரங்களில் பொருத்தி பார்ப்பதற்கும் சோதனைகளுக்கும் உள்ள சிறிய அனுபவ மையங்களுடன் இணைக்கிறது. மேலும் செல்ல பிராணிகளுக்கான துணை பொருட்கள் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக உருவெடுப்பதற்கு இந்தியா ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது. தோல், சணல் மற்றும் ஜவுளி சார்ந்த துணை பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வது மேற்கத்திய நாடுகளை விட கணிசமாக மடிவானது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்து வருகின்றன. உங்களால் சர்வதேச இணக்க தர நிலைகளை, அதாவது ISO, CE ஆகியவற்றை

0: பூர்த்தி செய்ய முடிந்தால் உங்கள் சந்தை இந்தியா மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் விரிவடைய வாய்ப்புள்ளது. இதில் நாம் சமாளிக்க வேண்டிய சவால்கள் என்னவென்றால், இந்திய சந்தையில் காணப்படும் துண்டு துண்டான விநியோக சங்கிலியால் உயர்தர மூலப்பொருட்களை தொடர்ந்து பெறுவது கடினமாக இருக்கலாம். அதுபோல பிரீமியம் மயமாக்கல் ஒரு போக்காக இருந்தாலும் சந்தையின் பெரும்பகுதி பணமதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நடுத்தர விலையில் பிரீமியம் தோற்றம் கொண்ட பொருட்கள் பொதுவாக சிறந்த விற்பனை அடைகின்றன. பூனை மரங்கள் அல்லது பெரிய படுக்கைகள் போன்ற பருமனான பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பதிலாகும் போக்குவரத்து செலவு லாப வரம்பை குறைக்கக்கூடும். வருங்கால செல்லப்பிராணி உபகரண தொழில் முனைவோருக்கு நாம் கூற விரும்புவது, ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் துணை பொருட்களை கவனம் செலுத்துங்கள். வயதான நாய்களுக்கான எலும்பியல் படுக்கைகள் அல்லது வயிற்று வீக்கத்தை தடுக்கும் மெதுவாக உண்ணும் கருவிகள் போன்ற பயன்பாட்டை வழங்கும் தயாரிப்புகள் முற்றிலும் அழகியல் சார்ந்த பொருட்களை விட மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆடம்பர பொருட்கள் என்பதை விட அவசியமான முதலீடுகள் என்று பார்க்கப்படுகின்றன. இரண்டாவதாக, ஒரு உற்பத்தியாளராக இருப்பதா அல்லது ஒரு சில்லறை விற்பனையாளராக இருப்பதா என்பதை தீர்மானித்தல் அவசியமாகும். எந்த ஒரு செல்லப்பிராணி தொழில் முனைவோருக்கும் இதுவே மிக முக்கியமான பாதையின் முனை. இரண்டு பாதைகளுக்கும் தனித்துவமான உணர்வுகளும் சவால்களும் உள்ளன. உற்பத்திக்கும் தயாரிப்பு தொகுப்பிற்கும் இடையே முடிவெடுப்பது என்பது உங்கள் நேரத்தை ஆய்வகத்தில் உருவாக்குவதில் செலவிட விரும்புகிறீர்களா அல்லது காட்சியகத்தில் விளக்கம் சொல்வதில் செலவிட விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்தே அமைகிறது. அந்த இரண்டு தொகுப்புகளும் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான விளக்கத்தையும் காண்போம். உற்பத்தியாளர் அதாவது தயாரிப்பு வரிசையை உருவாக்குபவர். இது சந்தையில் உள்ள ஒரு இடைவெளியை காணும் நபருக்கானது. உதாரணமாக, நாயின் தோலில் காயமோ உராய்வோ ஏற்படுத்தாத லீஷ் அல்லது அதிகமாக கடிக்கும் நாயிடமிருந்து தப்பிக்க உதவும் ஒரு பொம்மை. இதில் உற்பத்தியாளராக இருப்பதில் நன்மை என்னவென்றால், அறிவுசார் சொத்துரிமை நம்முடையது, மேலும் இறுதியில் மொத்த விற்பனைக்கு விரிவுபடுத்த முடியும். இதில் ஏற்படும் சிரமங்கள் அதிக முன்பண செலவுகள், உதாரணத்திற்கு முன்மாதிரி தயாரித்தல், குறைந்தபட்ச ஆர்டர் செலவு, காப்புரிமை பெறுதல் போன்றவை. மேலும் உங்கள் முதல் லாபத்தை பார்ப்பதற்கு நீண்டகால அவகாசம் எடுக்கலாம். புதுமைகளை விரும்புவோர், வடிவமைப்பாளர் அல்லது இதை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று எண்ணுபவர்களுக்கு இது உகந்ததாகும். இரண்டாவது தொகுப்பு ஒருங்கிணைப்பாளர் அல்லது சில்லறை விற்பனை அல்லது சில்லறை விற்பனை அங்காடி. இது ஒரு நம்பகமான ரசனை உருவாக்குபவராக மாறுவதை பற்றியது. நீங்கள் சிறந்த பிராண்டுகளை கண்டறிந்து அவற்றை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கிறீர்கள். இதன் நன்மை என்னவென்றால், விரைவாக சந்தைப்படுத்துதல். உதாரணத்திற்கு, ஒரு வார இறுதியில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் விற்பனை நிலையத்தை தொடங்கலாம். இது அதிக வகைமைகளை அனுமதிக்கிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு வகை பிரபலமடைய தவறினால் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது. ஆனால் இதிலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் மொத்த விலையில் வாங்குவதாலும் கடுமையான போட்டியின் காரணமாகவும் குறைந்த லாபமே பெற முடியும். உங்கள் மதிப்பு முழுவதுமாக போக்குகளை கண்டறியும் உங்கள் திறனிலும் உங்கள் சந்தைப்படுத்துதலிலும் உள்ளது.
1: என்ன பொன்னி, செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளையும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணம்மான் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புள்ள?
2: தெளிவா புரிஞ்சது மருதாணி. இந்த தகவலை உடனே என்னோட மகனுக்கும் தெரியப்படுத்திடுறேன்.
1: நீங்க டவுன்ல இருக்கிறதுனால இந்த தொழில் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். தவறாம முயற்சி பண்ணி பாரு.
2: சரியா சொன்ன மருதாணி, கண்டிப்பா.
1: பொன்னி அங்க பாரு, நம்ம ராமண்ண தோட்டத்துல ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க, வா போய் என்னன்னு பாப்போம்.
2: மருதாணி, இங்க ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொல்ல போறாங்களாம், வா கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
3: இந்த ரம்புட்டான் பயிர் வந்து கேரளா கர்நாடகா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரண்டு ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அர்கா கூர்க் அருண் சொல்லி ஒரு ரகம் வெளியிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அர்கா கூர்க் பீதாப்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரகத்துல என்னன்னா, ஒண்ணு வந்து விரைவில் வந்து பலன் தரக்கூடியது, அதாவது ஏர்லி சீசன் சொல்லாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மத்தியம கால அளவுல வந்து இந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் வச்சுக்கலாம். பழங்களோட அளவு அளவும் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 கிராம் அளவுக்கு ஒவ்வொரு பழங்களோட அளவு இருக்கும். நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்போ பூக்கும் காலநிலைன்னு வச்சுட்டிங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து 12-15 டிகிரிக்குள்ள பகுதின்னு சொல்ல, அதான் நான் சொன்னேன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வந்து ரொம்ப உகந்த இடம். அதே மாதிரி வெப்பநிலை

வந்து பாத்தீங்கன்னா 22 to 30 டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இதை நம்ம பயிரிடலாம். இதனோட பூக்கும் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் பூக்கும். அப்போ அதுல இருந்து ஒரு 6 மாதங்கள்ல முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் ஜூலைல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து நீங்க மார்க்கெட்ல பார்க்கலாம். இதை வந்து நம்ம பயிர் பெருக்கம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்துல வந்து விதைகள் மூலமா பயிர் பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து ஆண் மரம், பெண் மரம், அதே மாதிரி இருபால் மரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலும் நாம அதை தேர்ந்தெடுக்கிறப்ப இருபால் பூக்களை உருவாக்கக்கூடிய மரங்களா தான் இப்போ வந்து நர்சரி மூலமாகவும் அதே மாதிரி இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாகவும் ரகங்களாக வெளியிடப்பட்டு அதை வந்து விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க விதைகள் மூலமா நாத்து எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 வருஷம் ஆயிரும். அதுவே வந்து ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 வருடங்கள்லேயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெப்பமண்டல பகுதியில வந்து கார அமிலத்தன்மை வந்து பெரும்பாலும் 7 to 7.5 இருக்க சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி கார அமிலத்தன்மையை வந்து நம்ம முன்பே மண் ஆய்வு கூடங்களில் கொடுத்து அதை பரிசோதனை செஞ்சு 7 கீழே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பயிரை செய்யணும். மற்ற பல மரங்கள் மாதிரியே தான் நம்ம நடவு செய்யறோம். அதுல என்ன முக்கியமான ஒரு இது இடைவெளின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதை மூலமா உற்பத்தி செய்யப்பட்ட ரம்புட்டான் ரகத்தை நீங்க தேர்ந்து எடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளி வந்து 10 மீட்டருக்கு 10 மீட்டர் என்ற இடைவெளி நம்ம கொடுக்கணும். அதுவே நாம வந்து ஒட்டு மரங்களை நீங்க பயன்படுத்துற பொழுது அதனோட இடைவெளி வந்து நீங்க 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அளவு என்று கொடுத்தா கூட போதும். நல்ல சத்து நிறைந்த மண் வாகா இருக்கு, வளர்ச்சி நல்லா கூட வரும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறப்ப அங்க வந்து நீங்க வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்டர் இடைவெளி கொடுக்கலாம். மழைப்பொழிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு கோடை பருவமா தான் இருக்கும். அந்த கோடை பருவம்னா ஏப்ரல் மே போன்ற மாதங்கள் நம்ம வந்து குழி எடுத்து வச்சுக்கணும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஆழம் குழி எடுத்துட்டு அதுல நம்ம மேற்பகுதி மண்ணை நம்ம அடிப்பகுதியில போட்டு மேலும் நம்ம நன்கு மக்கிய இலை தலை புறங்கள் அதையெல்லாம் நம்ம உள்ள போட்டு மூடிட்டா 1 மாதம் கழிச்சு மழைப்பொழிவு ஆரம்பிக்கும் நேரங்களில் வந்து நாம ஒட்டுக்கண்களை இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்ல போய் நீங்க வாங்கி நடவு செஞ்சீங்கன்னா அது நல்ல கண்ணாகவும் இருக்கும், உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அல்லது வந்து மழைப்பொழிவு நல்லா இருக்குன்னா நீங்க ஒன்றும் அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லாத சமயங்களில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதனை பராமரிப்பது நல்லது. இந்த ரம்புட்டான் பயிர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மாதிரி இதையும் இயற்கை வேளாண்மை முறையிலும் வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையிலையும் நம்ம இந்த செடியை நம்ம வளர்க்க முடியும். இதுல பெரியதாக பூச்சி மற்றும் நோய்கள் இதுல கிடையாது. செடியை வந்து நம்ம வடிவமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 6 மாதம் வளர்ந்த பிறகு அந்த மேல் நோக்கி வளரும் வாது முதல் வாதை நம்ம வந்து நம்ம உடைத்து விடணும். 1 மீட்டர் வளர்ந்த பிறகு நாம ஒரு மேற் நுனியை வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடிக்கு நம்ம வெட்டி விட்டோம்னா பக்கவாதுகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதும் கூட மேலிருந்து பார்க்கும் போது நம்ம எல்லா வாதுகளையும் பார்க்கும் வண்ணம், அதாவது சூரிய ஒளி நன்கு படும் வண்ணம் வாதுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரம்புட்டான் மாதிரி இப்போ மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிப்பழம் தான், டிராகன் போன்ற கள்ளிப்பழம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் உள்ளன. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் தோல் பகுதி வந்து உங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும், உட்பகுதி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட்டு தான் வந்து அதிக பரப்பளவில் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்சதை பகுதியும் கரு உதா நிறத்தில் இருக்கக்கூடிய கள்ளிப்பழத்தை தான் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் அதனோட சுவையும் நல்லா இருக்கும். கள்ளிப்பழம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி செடி வந்து வளரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தொற்றி தாங்கி வளர்றதுக்கான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு தான் அதிகமாக நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக செலவு ஏற்படுகிறது. இதுக்கு என்னென்னா கல் தூண் அமைக்கலாம் அல்லது வந்து நம்ம காங்கிரீட்லான நம்ம தூண்களை அமைக்கலாம். கம்பிகளை கொண்டே நம்ம வந்து ட்ரல்லி முறையில் கூட இதை வந்து நம்ம அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த பழப்பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். இதுக்கு இடைவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல் தூண் அமைத்து நம்ம வந்து பயிர் செய்கிறப்ப கல் தூண் ஒவ்வொரு கல் தூணுக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுக்கு வந்து இடைவெளி தேவை. இப்போ பெரும்பாலும் நாங்கள் வந்து எங்கள் ஆராய்ச்சி முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற இடைவெளி வந்து நன்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. அந்த 3 மீட்டர் இடைவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதே மாதிரி 2.5 மீட்டர் இடைவெளிங்கிறது பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக இருக்கணும். அது ஏன்னா அந்த சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து அதனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலையினோட மாற்றம் தான், அதனால இதுக்கு பேர் வந்து கிளாடோட்னு சொல்லுவோம். பயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடத்திலேயே வந்து நன்கு காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் அது ஒரு வணிக ரீதியான பலன் தரக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-3 வருடங்கள் ஆகும். 10 வருடம் நன்கு வளர்ந்த செடிகள் இருந்து பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து 15 to 20 கிலோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மகசூல் தரக்கூடிய தன்மை இருக்கும். இதில் வந்து பூக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீண்ட பகல் பொழுது இருக்கக்கூடிய நேரங்கள்
பகுதிகளில் தான் பூக்கும். அதாவது என்னன்னு சொல்லணும்னா, சூரிய ஒளி வந்து அதிகமாக கிடைக்கணும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூரிய ஒளி எப்போ கிடைக்கும், கோடை பருவம்

0: பார்த்தீங்கன்னா இப்போதான் ஏப்ரல் மே மாதங்களில் தான் உங்களுக்கு வந்து பகல் பொழுது நீண்ட பகல் பொழுதாக இருக்கும். குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா குறுகிய பகல் பொழுதாக இருக்கும். அப்போ வந்து செடியோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இந்த கோடை காலங்களில் வந்து நீண்ட பகல் பொழுது இருக்கிறப்போ பூக்க ஆரம்பிக்கும்னு வச்சுங்களேன். இந்த மாதங்கள்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும். பூத்து ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்ட பிறகு ஒரு மாதத்தில் வந்து பெரும்பாலும் 35-40 நாளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த காயை பறிக்கக்கூடிய அளவுக்கு மேல்புற தோல் வந்து நல்லா நிறம் வந்த பிறகு நம்ம பறித்து அதை வந்து அறுவடை செய்து உண்பதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிராகன் பழம் பயிரிடுதல் வந்து பெரும்பாலும் இதில் வந்து பூச்சி மற்றும் நோய்கள் வருவதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் வந்து அதிக வெப்பத்தினாலும் மேற்புற தோல் வந்து சூரிய ஒளியினால சேதாரம் அடையுது. அதை வந்து தவிர்க்கறதுக்கு நம்ம வந்து கையோலின் பிரயோக பண்ண சொல்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி தாக்குதல் குறையுதுங்க. கள்ளி செடியாக இருந்தாலும் இதனோட வேர்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே தான் இருக்கும். கீழே அடிப்புறம் ஆழமாக வேர்கள் போகாது. இது வந்து சல்லி வேர் தான். ஆனால் இதுக்கு என்னென்னா அதிக தண்ணி இருந்தாலும் தண்ணி தேங்கினாலும் அதுக்கு பாதிப்பு தான். அதே மாதிரி தண்ணி இல்லைனாலும் செடி மட்டும் உயிரோடு இருக்கும். உங்களுக்கு நன்கு பூத்து நன்கு காய்க்காது. அதனால் தேவையான அளவு சொட்டு நீர் அமைத்து அதுக்கு தேவையான தண்ணி தொடர்ந்து அதனோட மேற்பகுதி வந்து ஈர இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயம் மேலே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் மேலாண்மையை செய்யணும்.
1: என்ன மருதாணி, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருந்த இணை பேராசிரியர் முனைவர் கே.ஏ. சண்முக சுந்தரம் அவங்க சொன்ன தகவல் புதுமையா இருந்ததுல்ல?
2: ஆமா பொன்னி, இந்த பழத்தை எல்லாம் நான் பழச்சாறு கடையில தான் பார்த்துருக்கேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்பதான் இதுக்கு எவ்வளவு மவுசு இருக்குன்னு புரியுது.
1: அப்ப நாமும் நம்ம காலி இடத்துல பயிர் பண்ணி பார்ப்போம்.
2: சரி பொன்னி, கொஞ்ச நாள்ல இது பத்தின முடிவை பண்ணுவோம்.
1: நல்லது மருதாணி, ஒரே நாள்ல ரெண்டு தொழில் யோசனை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, உன்னோட வீடு வந்துருச்சு பாரு, நான் இப்படியே கிளம்புறேன்.
2: ஏன் புள்ள, இம்புடு தூரம் வந்துட்ட, உள்ள வந்துட்டு போலாம்ல?
1: எதுக்கு, உன் நாய் கத்துறதுக்கா? இதோ ஆரம்பிச்சிடுச்சுல்ல, நான் வாரேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார்.
3: நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படை தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள் தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு

இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சர்க்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல்.

0: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 400.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: Health and Fertility Scheme assistance is provided to states for promoting integrated nutrient management through the judicious use of fertilizers. And that's all in today's Parliament Review.
1: Akashvani, Madurai Vanuli Nilayam. இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
2: உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய மனைவி, உங்க எப்ப உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு, அந்த நினைவுகள்ல ஞாபகம் இருக்கா?
3: இருக்கு. 1977 மதுரையில தான் திருமணம் நடந்தது. திருமண வாழ்க்கை முடிஞ்ச உடனே அந்த என் மனைவி கூப்பிட்டு அந்த கிராமப்புறத்துக்கு உடனடியா போயிட்டோம். நாங்க வந்து ஒரு 10-16 வருஷமா கிராமப்புறத்துலதான் தங்கி பணியாற்றி இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் இருக்கு. ஒரு மகன் வந்து பெங்களூரில் வந்து ஐடி தொழில் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஒரு மகள் அது மதுரையிலே திருமணம் பண்ணி கொடுத்து அவர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறாரு. என்னுடைய மகள் வந்து கவுன்சிலிங் டீச்சராக சென்ட் ஜோசப் ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் பெண் குழந்தை இருக்குது, பையனுக்கு ஒரு ஆண் பெண் குழந்தை இருக்குது.
2: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு என்னோடய வாழ்க்கையில் 13 இடங்களில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி சார் குடும்பத்தை எப்படி வந்து நீங்கள் கொண்டு போனீங்க? அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் என்ன சந்திச்சிருப்பீங்க?
3: கஷ்டம்னு நான் நினைக்கலை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி என்ன வசதியில் இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறேன். சிரமமா தெரியாததுக்கு காரணம் மக்களுடைய அன்பு, மக்களுடைய அந்த நேசம் இருக்கு. நெகிழ வைச்சிரு. நான் வந்து ஜவ்வாதுபட்டிங்கிற அந்த ஊர்ல இன்டீரியர் வில்லேஜ், அந்த வில்லேஜில் தான் நான் முத முதலாக என் குடும்பத்தை கூட்டி கொண்டு போய் அங்கே வச்சிருந்தேன். அந்த வீட்டுக்கு வாடகை நான் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. பாலுக்கு நான் பணம் கொடுத்தது இல்லை. காய்கறிகளுக்கு பணம் கொடுத்தது இல்லை. எல்லாமே வந்து மக்கள் தானாகவே, அவர்கள் வந்து ஒரு கால்நடை டாக்டரை வந்து அவங்க ஒரு பெரிய துணையாளாகவும் பெரிய உயர்வாகவும் அவங்க இருப்பாங்க. அதே போல நான் அவர்களுக்கு பணி செய்வதில் வந்து மிகவும், அது நேரம் பார்க்க மாட்டேன், இரவு பகல் இது பார்க்க மாட்டேன், பண்டிகை பார்க்க மாட்டேன். பல நேரங்களில் என்னுடைய குடும்பத்தோட பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ நான் வந்து வர்றதுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் ஒரு சிகிச்சைக்குன்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக அந்த தோட்டங்களுக்கு என்னுடைய மனைவியை அனுப்பி வச்சுட்டு நான் அந்த தோட்டங்களுக்கு போயிடுவேன். அப்போ அந்த மக்களோட இருக்கக்கூடிய அந்த பிரியம், நான் வேலை பார்த்த அந்த தொழில் இருக்கிற என்னுடைய அப்ரோச், அது வந்து எனக்கு அது சிரமமாக தெரியலை.
2: அதாவது ரொம்ப ஈடுபாட்டோட மக்கள் சேவை பண்ணியிருக்கேன்.
3: அதில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்றால் என் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டது. அது பாதித்திருக்கு. என்னுடைய ரெண்டு பேத்துக்குமே, என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்குமே அந்த பணியும் பாதிச்சிருக்கு. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்க்கறது, அங்கே இருக்க ஸ்கூலில் சேர்க்கறது, என்னுடைய வேலையை மட்டுமே முக்கியத்துவம் பண்ணி அடுத்த ஊருக்கு உடனே மாற்றிட்டு போகிறது, அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறது, அதனால அவருடைய கல்வி வந்து மிகவும் பாதிச்சு.
2: சரிங்க சார். ஆனாலும் இப்போ நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இது டீச்சராகவும் இருக்காங்க, இன்னைக்கு நல்ல லெவலில் இருக்காங்க, சந்தோஷமாக தானே இருக்கு.
3: அது அவர்களுடைய முயற்சி, என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை. இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் அவங்க இருக்கிறாங்க என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக.
2: நீங்க வந்து கால்நடை ஆய்வாளராக வேலைக்கு சேர்ந்தீங்க, வேற என்னென்ன ப்ரமோஷன்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க?
3: கால்நடை ஆய்வாளராக இருந்து கால்நடை ஆய்வாளர் நிலை ஒன்றுன்னு கொடுப்பாங்க. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கால்நடை ஆய்வாளர் நிலை ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வெட்டினரி லைஃப் ஸ்டாக் சூப்பர்வைசர்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் சீனியர் வெட்டினரி லைஃப் ஸ்டாக் சூப்பர்வைசர்னு கொடுப்பாங்க. எங்கள் கால்நடை துறையில் வந்து இந்த கால்நடை ஆய்வாளர் சங்கம்னு ஒன்று வச்சுருப்போம். எங்களுடைய பேர்கள் மாறிடக்கூடாது, எங்களுடைய டெஸ்டினேஷனை மாற்றி உயர்வு தாழ்வு ஏற்படுத்திடக்கூடாதுங்கிற இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தோம், ரொம்ப கவனமாக இருந்தோம். கடைசி வரைக்குமே அதே மாதிரியே இருந்து தான் வந்தது. அதில் என்ன பதவி உயர்வு கொடுத்தாலுமே வேலையெல்லாம் ஒன்று தான்.
2: ஒரு அரசு துறை எப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய காலம் ஒன்று வரும். நீ எந்த வருஷம் எந்த ஊரில் ரிட்டையர்ட் ஆனீங்க,
3: என்னவென்றால் என்றால், நான் முதலே வந்து பொது வாழ்வில் நான் அதிகமாக ஈடுபாடோடு நான் இருந்தேன். நுகர்வோர் பாதுகாப்பு குழுவில் பல வருடங்களாக வேலை பார்த்த காலத்திலேயே நான் செய்து கொண்டிருந்தேன். அதன் அடுத்து மனித உரிமை இதுலேயும் நான் தொடர்பில் இருந்தேன். என்னுடைய ஓய்வு பெற்ற நாளில் அதற்கென ஒரு

0: பார்ட்டி கொடுப்பாங்க, ஒரு பிரிவு விசாரம் மாதிரி அது கொடுப்பாங்க. அதுலேயே வந்து ஹியூமன் ரைட்ஸை சேர்ந்த இன்றைக்கு இருக்கிற மனித உரிமை போராளி ஹென்றி டிபேன் அவர்களும் அவருடைய வக்கீல்களும் அன்றைய தினமே வந்து எனக்கு ஒரு ஆடை அணிவித்து அவருடைய அலுவலகத்துக்கு கூட்டி போயிட்டாங்க. ரிட்டையர் ஆகி ஒரு நாள் ஓய்வில் இருந்தானா இல்லை, ரிட்டையர் ஆன அன்னைக்கே அடுத்த நாளே வந்து மக்கள் கண்காணிப்பகம் என்ற அந்த அலுவலகத்தில் என்னை பணியில் சேர்த்து கொண்டாங்க. மனித உரிமை பணியில் நான் இணைந்து கொண்டேன்.
1: எந்தெந்த அமைப்புகள்ல உங்களோட செயல்பாடுகள் எப்படி சார் போயிட்டு இருக்கு?
0: ஓய்வு பெற்ற பின்னாடி கேக்குறீங்களா?
1: ஆமாங்க சார், ஓய்வு பெற்ற பிறகுதான்.
0: ஓய்வு பெற்ற உடனே மனித உரிமைக்கான

0: பார்க்கிற அந்த பணியை நான் பார்த்தேன். அதற்கு பின்னாடி நுகர்வோர் அமைப்பில் ஏற்கனவே என்னுடைய அனுபவங்கள் நிறைய இருந்துச்சு. நுகர்வோர் குழுக்கள்ல நான் தொடர்பு வச்சிருந்தேன். பெட்காட்னு ஒன்று, ஃபெடரேஷன் ஆஃப் கன்சூமர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதில் வந்து மாவட்ட பொறுப்பாளராகவும் இருந்தேன். அதனால அதிலிருந்து மக்கள் நலன் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தில் மாநில தலைவராக நான் இருக்கிறேன். அதுக்கடுத்து நான் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு, அது என்னுடைய பகுதியில் இருக்கிற சூர்யா நகர் பகுதியில் அதில் தலைவராக இருக்கிறேன். அதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், நான் கொஞ்சம் இலக்கியத்தில் எழுத்த உலகில் அதில் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அங்கிருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் அந்த பகுதியினுடைய தலைவராகவும் இருக்கிறேன்.
1: அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலே வந்து ஓய்வாக இருக்கணும், நீ ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன சார்?
0: எனது பொழுதுபோக்குன்னு சொன்னீங்கன்னா புத்தகங்கள் வாசிப்பது, வாசிப்பதை அதிகமாக நேசிப்பேன், வாசிப்பு என்பது அதிகமாக இருக்கேன். அதே மாதிரி பொழுதுபோக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பொழுது போகலைன்னு சொன்னாத்தான் அது பொழுதுபோக்குன்னு ஆகும். என்னுடைய பணிகள் தான் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு ஒரு பணி, நாளைக்கு ஒரு பணி, நாளை ஒரு வர்ண பணி இருக்கும். இது இடப்பட்ட காலத்தில் என்னுடைய பொழுதுபோக்காக வச்சுக்கிறது புத்தக வாசிப்பு தான்.
1: உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இன்றைய கால இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார் சொல்ல விரும்புறீங்க?
0: இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனைன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய அந்த அனுபவங்களை நீங்க சொல்ல வைக்கிறீங்க, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கு. ஏன்னா அனுபவத்தை முழுவதும் சொல்லும் பொழுது இதை இந்த இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பூரா உணர்வுகளின் அடிப்படையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ என்ற பயமா இருக்கு எனக்கு. எந்த உணர்வுகளின் அடிப்படை இல்லாமல் நல்ல சிந்தனையை வளர்த்து கொண்டு யாரிடம் எந்த வார்த்தையை கேட்டாலும், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற சொல்ற மாதிரி, எந்த இதை வாசித்தாலும் சரிதான், யாரிடம் எந்த இதை கேட்டாலும் சரிதான், அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை, அதுல சொல்லப்படுகிற விஷயங்கள் உண்மையா தவறாக இருக்குமா, இது வாழ்க்கைக்கு பயனளிக்குமா என்பதை சிந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இளைஞர்களுக்கு குறைந்து விட்டதோ எனக்கு பயமா இருக்கு. காரணம் என்னன்னா எல்லாமே டென்ஷன், உடனே இது அந்த மாதிரியான உணர்வுகள்ல அவங்க போறாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே பார்க்கணும். ஒரு தோல்வி பயத்திலையோ இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு தேர்வு மற்ற அந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டாலே அது ஒரு பெரிய சவாலாக அவங்க ஏற்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குதா அல்லது இளைஞர்கள் இருக்காங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை அவர்கள் முக்கியமா பார்த்தனும். இளைஞர்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, பல சோர்வுகள் இருக்கு, அது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, ஒட்டி கிடைக்கிறது நம்பிக்கை, தேடலே வாழ்க்கை, நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும்.
1: சார் ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து உங்க சமூக பணி கடமைகள் இது ஒரு கடமை ஏத்து நம் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்நாள் வாழ்க்கை அனுபவங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேட்கக்கூடிய ஒரு நபருக்காவது ஒரு விதமான மன மாற்றத்தை உண்டாக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கை. ஏன்னா ஓய்வு பெற்ற பிறகும் தேனி போல நீ இன்றும் வந்து பொதுமக்களுக்கான சேவையில இன்று வரை ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீண்ட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உங்களுடைய சமூக பணி தொடரணும்னு சொல்லி எங்கள் நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: சிறப்பான ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சிகரமான வாய்ப்பை கொடுத்த மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:40 மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுரை தென்றல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:00.
1: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:15. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Parliament passes bill to improve efficiency and transparency in tribunal system, proposes establishment of National Tribunals Commission. Lok Sabha clears legislation to rename state of Kerala as Keralam amid opposition's uproar. Also gives nod to NCD.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் பாடல் கேட்க இருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர் புன்னகை மன்னன்.

நேரம் 9:24 தாண்டி 25 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க, ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. மதுர தென்றலில் நிறைவான பாடல், புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம், சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
3: வணக்கம் நேயர்களே. பொதுவா ஒரு சொலவடை சொல்லுவாங்க, இந்த மழை பெய்ஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிய நேரத்துல வந்து மழை பெய்யறது இல்லை. ஏன் அப்படின்னா வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. திடீர்னு வந்து மழை கொட்டி தீர்த்துறது பாருங்க. இந்த ஆடி மாசம் ஆடி காத்துல அம்மியும் நகரும் சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் கூட வந்து காத்தே அடிக்கல, ஒரே வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்கலாய்க்கிறத நம்ம கேட்டிருப்போம். எப்பவுமே வந்து இந்த கோடை காலத்துல பயங்கர அனலா இருக்கு, வெக்க தாங்க முடியல, எப்பவுமே அனலாவே இருக்கு, ஃபேன் போட்டாலுமே வந்து வேர்த்துக்கிட்டே தான் இருக்கு அப்படி நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். நம்ம அனுபவத்திலயும் பார்த்திருப்போம். இப்படி சரியான நேரத்துல மழை பெய்யறதில்ல, அதிகமான

0: உஷ்ணமும் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து எதனால நிகழுது? சூழலியல் ஆய்வாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்களா, இதெல்லாம் பருவநிலை மாற்றம், காலநிலை வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஏன் நிகழுது? இதை பத்தி நம்ம நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை பத்தி நிறைய தகவல்கள் நமக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்கள். இந்த கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் பத்தி நம்ம ஒரு சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னங்க சார்?
1: காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரெண்டு விஷயம் சொல்லுவோம், வானிலை காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். வானிலை அப்படிங்கிறது டே டு டே லைஃப், நம்ம டெய்லி தினந்தோறும் நடக்கக்கூடிய வானிலையில் நிகழக்கூடிய மாற்றங்களை சொல்லுவோம் வெதர். காலநிலை அப்படிங்கிறப்போ இந்த வானிலையுடைய ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ், ஒரு நீண்டகால போக்கில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலநிலைன்னு சொல்லுவோம்,
0: கிளைமேட் அப்படின்னு
1: சொல்லி கிளைமேட். அப்போது இதில் இந்த காலநிலைகளில் வரக்கூடிய மிகப்பெரும் மாற்றங்கள் நடக்கிறது வந்து காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம். இப்போ புவி வெப்பமடைதலாக இருக்கலாம், இல்லை ஒரு பருவமழை பொய்த்து போகிறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கை பார்க்குறோம், வறட்சியை பார்க்குறோம், இந்த மாதிரியான
0: ஒரு பக்கம் வந்து வறட்சி இருந்துகிட்டே தான் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிறைய வெள்ளப்பெருக்கை ஏற்படுது, திடீர்னு வந்து மழை கொட்டி தீர்த்துருது.
1: ரெண்டு வகையான எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது.
0: ஆமாம்,
1: இதை நம்ம காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம்.
0: இது ஏன் நிகழுது சார்? முதல்ல அதுக்கான காரணம் சொல்லுங்கள்.
1: காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏன் நிகழுது அப்படின்னா, இப்போ இது மனிதர்களால் நிகழுது அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு பிரிவினர் வந்து இதற்கு முன்னாடி, மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடி கூட வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பனியுகம் சொல்லுவோம், ஐஸ் ஏஜ்னு இருந்தது, இப்போ பனியுகம் இல்லை. இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது இயற்கையாகவும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இல்லை இப்போ சமீப காலமாக, அதுவும் கடந்த ஒரு 200 வருட காலங்கள், தொழிற்புரட்சி வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்களால், தொழிற்சாலைகள் அதிகப்படுத்தினதுனால நிறைய பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்லுவோம், கிரீன் ஹவுஸ் கேசஸ், இது நம்ம அதிகமாக ரிலீஸ் ஆகுறதுனால வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால இந்த புவி வெப்பமடைதலும் காலநிலை மாற்றங்களும் நிகழுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது.
0: பேச்சுவாக்கள் சொன்னீங்க, இப்போ மட்டும் இல்லை முன்பே இது வந்து நடந்திருக்கிற மாதிரி ஒரு ஒரு லேசாக சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த முன்னாடியுமே நடந்திருக்கா?
1: முன்னாடியே அப்படிங்கிறது நான் சொல்கிறது வெகு காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு
0: சுமார் எத்தனை ஆண்டுகள் முன்னாடி
1: நடந்தது? ஒரு இப்போ பனியுகம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 2.5 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருந்து 12,000 வருடம் முன்னாடி வரைக்கும் உள்ள இதை வந்து பனியுகம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பனியுகம் முடிஞ்சிருச்சு, ஒரு வார்ம் ஃபேஸ் அதில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ. இது மாதிரி இது அதுக்கு முன்னாடி ஒரு பனியுகம் இருந்திருக்கு. அப்போது இந்த மாதிரியான மாற்றங்கள், இதெல்லாம் நம்ம மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள், இயற்கையாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் பூமி வந்து தன்னுடைய அச்சில் வந்து 23 டிகிரி சாஞ்சி சுழந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். பூமி ஒரு காந்தம், நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம் இருக்குது பூமியை சுற்றி. இந்த காந்த புலங்களில் வந்து சில சேஞ்சஸ் வரும், அதாவது நம்ம வடதுருவம் தென் துருவம் சொல்றோம் இல்லையா, இந்த காந்த புலத்துல ஒரு சின்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறப்போ இயற்கையாகவே நிகழுது. அப்போ அந்த காந்த புலங்கள்ல வரக்கூடிய மாற்றங்கள்னால பூமி வந்து தன்னுடைய அச்சுல கொஞ்சம் மாறுபடுதலும், சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை அந்த ஆர்பிட் அதுல ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸும் நடக்கிறது அப்படிங்கிறது இயற்கையா நடக்கும். ஆனா அது வந்து நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், அது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு மேஜர் சேஞ்சஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மிலன்கோவிக் ஆசிலேஷன் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்னால புவியுடைய வெப்பநிலை இதெல்லாம் மேஜர் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பல பனியுகங்கள் வந்திருக்குது, இப்போ ஒரு வார்ம் ஃபேஸில் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கிறது, இது மனித கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம்.
0: சரி,
1: இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா இதை தான் சொல்லலாம். அது போக சமீப காலமாக நடக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களை தான் நாம இப்போ பேச வேண்டியிருக்குது. ஏன்னா இயற்கையாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு உடனடி சேஞ்சஸையோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸையோ உடனடியாக காமிக்காது,
0: திடீர்னு ஒன்று காட்டிடாது.
1: அது ரொம்ப ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் நடந்து முடியும்.
0: ஆனால் ரொம்ப மெதுவாக தான் வந்து அந்த மாற்றம் நிகழுது அப்படின்னீங்க. சின்ன அளவு மாற்றம் தான் சொன்னீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட விளைவுகள் பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா நீங்க ஐஸ் யுகம் மாதிரி சொன்னீங்க, ஆனா இப்ப நடக்கிறது வந்து கொஞ்சம் வெப்பமா தான் இருக்கு. அப்ப அந்த சின்ன மாற்றத்தினால வந்து பெரிய விளைவுகளா இருக்கு.
1: ஆமா, இப்ப இயற்கையா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பனியுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மில்லியன் இயர்ஸ் இருந்திருக்குது. ஆனா இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு 30 வருஷத்துக்குள்ளேயே ஒரு தலைமுறையிலேயே நாம மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அது இயற்கையா நடக்குது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது. இது வந்து மனிதர்களுடைய நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது.
0: மனிதனோட இந்த செயல்பாடுகள் நடவடிக்கைகள்னால சூழல்ல என்னென்ன மாதிரி மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, பாதிப்புகளை ஏற்படுத்துது.
1: இப்ப நம்ம நேரடியாவே நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1990 இருந்து இது சம்பந்தமா உலக அளவுல வந்து

0: எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில்
1: சர்வதேச அளவில் வந்து நிறைய நடவடிக்கைகள் உடன்படிக்கைகள்
0: ஏற்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் இதற்கப்புறம் புவியோட வெப்பநிலை எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அதிகமானா என்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸுமே சயின்டிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகள் இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவுலையும் சொல்லலாம் இந்தியாலையும் சொல்லலாம் எங்கேயுமே வந்து ஒரு நார்மல் ரெயின்ஃபால்

0: அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னென்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவுலையும் சொல்லலாம் இந்தியாலையும் சொல்லலாம், எங்கேயுமே வந்து ஒரு நார்மல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே பெரும் மழைப்பொழிவாக தான் இருந்திருக்குது, வெள்ளப்பெருக்காக தான் இருந்திருக்குது. நாலஞ்சு இடங்களில் வெள்ளப்பெருக்கு, பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில். அப்போது ஒரு மழை அப்படிங்கிறது நார்மல் ரெயின்ஃபாலாக இல்லை, வந்தாலே ஒரு பெருமழையாக தான் வந்துகிட்டு இருக்குது. சரி, ஆனால் இன்னொரு மூலையில் பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் அதே வருஷம் பெரிய வறட்சி இருந்தது. பில்கமையோ ரிவர், அந்த ரிவர் பக்கம், அர்ஜென்டினா, பிரேசில் பக்கம் பார்த்திங்கன்னா பெரும் வறட்சியே இருந்தது. அப்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போன வருடம் மழை பெய்த நிறைய இடங்களில் 90% இடங்களில் வெள்ளப்பெருக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம்.
1: அதிகமான மழையினாலுமே பேரிடர் வந்து நிகழுது, அப்படியே மாற்றமாக வந்து வறட்சி ஏற்பட்டும் பேரிடர் ஏற்படுது, பஞ்சம் ஏற்படுது.
0: ஆமாம்,
1: இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க?
0: இது நம்ம 1987 மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு ஓசோன் ஹோல் ரிலேட்டடாக இந்த ஓசோனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரிலேட்டடாக ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1992 ரியோ எர்த் சமிட் அப்படிங்கிற இதிலிருந்து நம்ம உலக அளவில் எல்லா யூஎன் மெம்பர் கண்ட்ரீஸும் உறுப்பினர்களும் சேர்ந்து சில உடன்படிக்கைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து சில சரத்துக்கள் வந்து சில நாடுகளுக்கு ஒப்புதல் இல்லாததுனால சில விஷயங்கள் வந்து அது உடன்படிக்கைக்கு வராமலே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம வருஷம் உலக அளவில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP மீட்டிங் சொல்லுவோம், அது நடத்தப்பட்டு அதில் என்னென்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், ஒவ்வொரு கண்ட்ரியுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதில் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
1: இந்த தொழில் புரட்சிக்கு அப்புறம் தான் அதிகமான மாசுபாடு, இந்த பூமி வெப்பமடைதல் இதெல்லாம் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னீங்க, அதோட விளைவு என்னென்ன மாதிரியான இது நடந்திருக்குங்க சார்?
0: அதாவது தொழிற்புரட்சிக்கு அப்புறம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தொழிற்புரட்சிக்கு அப்புறம் தான் நம்ம நிலக்கரி, இரும்பு இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதிகமாக நிலக்கரியை எரிக்க ஆரம்பித்தது, அது போக ஃபாசில் ஃபியூவல்ஸ் பெட்ரோலியம், கேஸ் இதெல்லாம் எரிக்க ஆரம்பித்தது. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெர்மல் பவர் பிளான்ட், மின் உற்பத்தி நிலையங்கள்லிருந்தும் வாகன புகைகளிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. அது போக நம்மளுடைய விவசாயத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா மீத்தேன் வாயுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்லுவோம். இதனுடைய பண்பு என்ன அப்படின்னா, இது சூரிய ஒளியை வந்து உள்ள அனுமதிக்கும், ஆனால் சூரிய ஒளி பூமியில் பட்டு எதிரொலிக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம், ஸோ இந்த எதிர் கதிர்வீச்சை வந்து வெளியே போக அனுமதிக்காது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கீழ் வளிமண்டலம், நாம் இருக்கக்கூடிய கீழ் வளிமண்டல அடுக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாம் அதிகமாகிறப்போ சோலார் ரேடியேஷனை உள்ள அதிகமாக அலோவ் பண்ணி அது ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். அந்த வெளியே போகிறது ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆகிறப்ப தான் நம்மளுடைய டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகும். ஆனால் அப்போ அது வெளியே போகாமல் கீழ் வளிமண்டல அடுக்கிலேயே தங்குறப்போ நமக்கு ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ இதுதான் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழிற்புரட்சி அப்புறம் நாம இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிக்க ஆரம்பிச்சதுதான் பெரிய காரணம்னே சொல்லலாம்.
1: இது போக வேற என்னென்ன காரணங்கள் சொல்லலாம் சார்? இப்ப நம்ம விவசாயத்தினால வந்து மீத்தேன் அதிகமாகிறது அப்படின்லாம் சொன்னோம். இப்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம உணவளிக்க வேண்டியது வந்து அத்தியாவசியம். அப்ப உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப விவசாயம் செஞ்சுதான் ஆகணும். அப்ப இதுக்கான மாற்று வழி ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு. என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாற்று வழி இருக்க தான் செய்யுது. அதுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே நம்ம அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாவற்றுக்கும் இப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம புதுப்பிக்க தகுந்த எரியாற்றலை வந்து பயன்படுத்த முடியும். இப்போ விவசாயத்துல மீத்தேன் கேஸ் அதிகமாகுது அப்படின்னா சில முன்னாடி வந்து விவசாயிகள் செய்து கொண்டிருந்த விவசாய முறைக்கும் இப்போ இருக்கக்கூடிய விவசாய முறைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் இல்லாத, இப்போ அறுவடைக்கு அப்புறம் வந்து நம்ம வைக்கோல அப்படியே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது ஆக்சிஜன் இல்லாத தன்மையில் அதிலிருந்து மீத்தேன் கேஸ் வெளியாக ஆரம்பிக்கும். அப்போ இது மாதிரியான நடவடிக்கைகளை வந்து குறைக்க முடியும். இப்போ பஞ்சாப்ல நம்ம போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு சில விஷயங்களை வந்து பண்ணாங்க. அறுவடைக்கு அப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க பயிர்களை வந்து எரிச்சிருவாங்க. இதனால டெல்லி முழுக்க மாசாகுது அப்படின்னு சொல்லி அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நம்மளால கண்டிப்பாக குறைக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு மாற்று வழி வந்து நிறைய இருக்குது. நம்ம தொழில்நுட்பத்தில் எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம் அதுக்கான மாற்று வழியில் ஈடுபடணும். அதுதான் ஒரே வழி. நமக்கு தாவரங்கள் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுல இந்த கார்பன் சுழற்சியிலையும் இந்த ஆக்சிஜன் சுழற்சியிலையும் பெரும்பங்கு வகிக்குது அப்படின்னா நம்ம காடுகளை தான் சொல்ல முடியும். அதுவும் நம்ம வெப்பமண்டல காடுகள் அதில் பெரும்பங்கு வகித்துட்டு இருக்குது. இந்த காடுகள் பார்த்தோம் அப்படின்னா 1900 ஒரு 100 இடைவெளிகளில் காடுகள் இருந்த அளவை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இந்தியாவில் காடுகள் அழிப்பு

0: அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவோ இந்திய காடுகளை அழிச்சு தான் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், ரப்பர் தோட்டங்கள் இதெல்லாம் நிறுவியிருக்கிறோம். தேக்குக்காக காடுகள் அழிச்சிருக்காங்க மத்திய இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்த அழிப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200 வருட காலம் நடந்திருக்கு இந்தியாவில். அப்போ நம்ம இருந்த காடுகளில் வந்து எவ்வளவோ காடுகளை இழந்துட்டோம். இன்னைக்கு வந்து காடுகளுடைய பரப்பு வந்து வெறும் 21% தான் இருக்குது இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70% மேலே இருந்த காடுகளை வந்து நம்ம அழிச்சிருக்கிறோம். அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்பில் தான் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லலாம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் நடந்திருக்குது. ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், பிரேசில் அமேசான் காடுகளாக இருக்கட்டும், எல்லா இந்தோனேஷியாவில் இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காடுகள் அழிப்பு அப்படிங்கிறது இந்த கார்பன் சுழற்சியில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அது கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுறதுல தாவரங்களுடைய மிகப்பெரிய பங்கு இருக்குது, அது குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புகளை உருவாக்கலாம்
1: சார். இந்த காலநிலை மாற்றத்தில் காடுகளும் வந்து பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காங்க சார்?
0: இப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது யாரோ ஒரு இடத்துல செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது அந்த இடத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா மட்டும் இருக்கிறது இல்லை. இப்போ ஆட்டோமொபைல் வாகனங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறங்கள்ல தான் அதிகமா இருக்குது. ஆனா இந்த நகர்ப்புறத்துல வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கேஸ்கள், இதெல்லாமே வாயுக்கள் எல்லாமே வந்து நேரடியாக அந்த இடத்த மட்டும்தான் பாதிக்க போகுதானா இல்லை, அது வளிமண்டலத்தில் எங்கேயோ போக போகுது. ஏன் எங்கேயோ இருக்கக்கூடிய சென்னையில ரிலீஸ் பண்ணக்கூடிய வாயுக்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை கண்டிப்பா பாதிக்கலாம். அப்போ இதுதான் காமன் பட் டிஃபரன்சியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பாதிப்பு என்பது பொதுவானது, ஆனால் பொறுப்பு என்பது வேறுபட்ட விஷயமாக இருக்க வேண்டியது அப்படின்னு. அப்போ எங்கேயோ செய்யக்கூடிய விஷயம், நகர்ப்புறத்தில் செய்யக்கூடிய விஷயம் காடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்குது. காடுகளில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை, காடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையுமே பாதிக்குதுன்னு சொல்லலாம். இங்கே செய்யக்கூடிய விஷயம் அங்கே நார்மலாக மழை வரக்கூடிய சமயத்தில் மழை வராமல் போகுது, இங்கே இருக்கக்கூடிய மாசு அங்கே போய் அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது.
1: காலநிலை மாற்றம் சூழலில் பிற உயிரினங்களில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பாதிப்ப விளைவுகளை ஏற்படுத்துது.
0: இப்போ இந்த காலநிலை மாற்றங்களால் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக மாசுகளாலையும் சரி காலநிலை மாற்றத்தாலையும் சரி சில உயிரினங்கள் வந்து எக்ஸ்டிங்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து 2018 முதல் தடவையாக ஒரு உயிர் வந்து கம்ப்ளீட்டாக அழிந்து போச்சு. அது வந்து கிளைமேட் சேஞ்சில் அழிந்த முதல் உயிரினமாக பார்க்கப்படுது. அந்த உயிரினம் இப்போ அழிஞ்சு போச்சு, கேங்குரு ராட்னு சொல்லுவோம், அது அழிஞ்சு போயிருக்குது. அதுதான் வந்து காலநிலை மாற்றத்தில் அழிந்த முதல் உயிர் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பீசிஸ். ஆனால் இந்த சூழலியல்ல இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்னு சொல்லக்கூடிய மிக எவ்வளவோ சிறு சிறு உயிரினங்கள் எவ்வளவோ இருக்குது, அது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியலுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இன்னும் எத்தனை இழந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இன்னும் இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்க அழியக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் எவ்வளவோ இருக்குது இந்த காலநிலை மாற்றத்தால.
1: இந்த காலநிலை மாற்றத்தினால உயிரினங்கள்லாம் மடியுது, அழிந்து போகக்கூடிய சூழல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம, இத காலநிலை மாற்றத்தினாலதான் இதெல்லாம் நிகழுது அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் அதெல்லாம் நமக்கு தென்படுது?
0: இப்போ காலநிலை மாற்றத்தினால் நிகழுது அப்படிங்கிறப்போ சில உயிர்கள் வந்து இப்போ வெட் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும்,
1: சரி,
0: மலைக்காடுகள்ல தான் இருக்க முடியும், அதுக்கு அடாப்டான ஸ்பீசிஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது, எண்டமிக் ஸ்பீசிஸ். அதுலயும் நீலகிரியில மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள்னு நிறைய இருக்குது. அப்ப அது பார்த்தீங்கன்னா அந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த வானிலை காலநிலை அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல அது வந்து எவால்வ் ஆயிருக்கும், அடாப்ட் ஆயிருக்கும். அப்போ அதுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட அதை வந்து நம்ம அதுகளால் வந்து அடாப்ட் ஆக முடியாது அந்த ஸ்பீசிஸால. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ இதை இழந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ அண்டார்டிகா ஆர்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்குவின்ஸ் சொல்லலாம். அப்போ அங்கே வந்து பனி நிறைய உருகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெங்குவினுடைய உயிரினம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, பெங்குவினுடைய உயிர் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி ஆர்டிக் எடுத்துக்கிட்டோம்னா பனிக்கரடியை சொல்லலாம். அப்போ அங்கே வந்து பனிகள் உருக உருக இந்த உயிரினங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அழிவின் விளிம்பை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும்.
1: கடல்ல அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ கடல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய மாசுகளை கலந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து பவளப்பாறைகள் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. பவளங்களை வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த ஓஷன் சொல்லுவோம், கடலுக்குள் இருக்கக்கூடிய மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து உயிரினங்களை வந்து சப்போர்ட் பண்ணுது. பவளங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கும் அதை சார்ந்து. இந்த பவளப்பாறைகள் நிறைய அழிஞ்சு போகிறத கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலோ, கடல் தண்ணியில் உப்பில் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலோ, இல்லை கடலில் ஒரு மாசுபாடு ஏற்பட்டாலோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பீசிஸ். அப்போ அது ஒரு சின்ன மாற்றத்தை கூட அது வந்து தாங்க முடியாது அதால். அப்போ அது அழிஞ்சு போகுது நிறைய இடங்களில். இப்போ கோரல் ப்ளீச்சிங் வந்து எத்தனை இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் நிறைய அதிகம். அப்போ அது பாதிக்கப்படுது. அப்போ அந்த உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடல் வளங்களை சார்ந்து மனிதர்களாகிய நம்மளும் இருக்கிறோம். அப்போ இந்த கடல் வளங்கள் குறையிறப்போ அது நம்மையும் பாதிக்க தான் செய்யும். நம்மளுடைய உணவுலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படி

0: ஏன்னா நம்ம ப்ரோட்டீனுக்காகவும் நிறைய சத்துக்களுக்காக மீன் உணவை நம்பி இருக்கிறோம். அப்போ இந்த கடல் உணவு அப்படிங்கிறது நிலத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை விட கடல் உணவு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது, அது எல்லாருக்குமே கிடைக்குது. அப்போ இந்த கடல் உணவு குறையுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஃபுட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறைய ஆரம்பிக்குது. அப்போ இது நம்மளை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும்.
1: இந்த காலநிலை மாற்றத்துக்கும் அதோட விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கும் உலக அளவில் இல்லை நம்ம தேசிய அளவில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது?
0: நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையில் ரெண்டு வகையான கருத்துக்கள் வந்தது. அதாவது வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிற வளராத நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்துக்கும் இவ்வளவு பசுமை குடில் வாயுக்கள் வெளியேறினதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த காடுகள் அழிப்பு ஒரு பெரிய காரணம். அது போக தொழிற்புரட்சி, இந்த ரெண்டையுமே மிகப்பெரிய அளவில் செய்து வந்தது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் தான். அப்போ வளர்ந்த நாடுகள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி உலக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து அவங்கள பிளேம் பண்ணாங்க. இந்த வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு ஃபினான்ஸ் பண்ணணும், இவங்க டெக்னாலஜிக்கலாக தொழில்நுட்பத்தில் வளர்றதுக்கும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து இவங்க மாற்றம் வர்றதுக்கும் வளர்ந்த நாடுகள் உதவி செய்யணும், அதுக்கு அவங்க ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில உடன்படிக்கைகள் வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 அப்புறம் இந்த வளர்ந்த நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கலை. இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்தியா சீனாலாம் எடுத்தோம் அப்படின்னா எங்களை விட அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிட்டு இருக்கிறாங்க, அப்போ இதுக்கு அவங்களும் பொறுப்பேற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரிய அளவில் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் வந்தாங்க. இப்போது அதில் கொஞ்சம் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $1.3 trillion வளர்ந்த நாடுகள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் கிளைமேட் ஃபைனான்ஸ் ஃபண்டா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு $100 billion அளவுக்கு வளர்ந்த நாடுகள் கொடுத்துருக்குறாங்க. இது போக இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள் நம்ம நாடு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கவர், காடுகளுடைய அளவு, குறிப்பாக வந்து சதுப்பு நிலக்காடுகள்லாம் சொல்லலாம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அப்புறம் கோஸ்டல் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் கவர், இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இந்திய அரசு. மேற்கு கடற்கரை பகுதிகளில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நிலக்காடுகளுடைய பரப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இப்போது இது வந்து கார்பன் கிரெடிட்டுக்குள்ளே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 hectare மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம் புதுசாக அப்படின்னா அது இவ்வளோ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்திலிருந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த அளவை இன்னொரு நாடு வளர்ந்த நாடு அந்த வாய்வை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான பணத்தை அவங்க இந்தியாவுக்கு கொடுக்கலாம், இந்தியா வந்து அதில் வாங்கலாம். இதை வந்து கார்பன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்குது, காடுகளை அதிகப்படுத்தியிருக்குது. அது போக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மின் உற்பத்தியில் நிலக்கரியை அதிகமாக எரிச்சு 70% நிலக்கரியை எரிக்கிறது மூலமாக தான் நம்ம மின் உற்பத்தி செய்துக்கிட்டு இருந்தோம். இதை வந்து படிப்படியாகவே இந்திய அரசு வந்து குறைச்சிட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு 47% அளவுக்கு குறைச்சிருக்காங்க 70%. அது போக புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் பவர், விண்ட் பவர், ஹைட்ரோ பவர், இதிலெல்லாம் வந்து மின் உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப கம்மியாக இருந்த இதில் நான் ஃபாசில் ஃபியூவல் இதில் 52% மாற்றியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. இதில் சூரிய சக்தி வந்து 27% இந்தியாவில் வந்து இப்போ இருக்குது. சூரிய கர் ப்ரோக்ராம்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம், வீடு வீடுக்கு சோலார் பவர் மூலமாக மின் உற்பத்தி செய்கிறது. காற்று மூலமாக இருக்கக்கூடிய சக்தியில் 11% அளவுக்கு நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். அண்ட் ஹைட்ரோவில் பார்த்தோம்னா 10% வந்திருக்கிறோம், நியூக்ளியரில் 2% வந்திருக்கிறோம். அப்போ இந்த ஃபாசில் ஃபியூவல் இல்லாத நான் ஃபாசில் ஃபியூவல் இதில் கிட்டத்தட்ட 52% மின் உற்பத்தி செய்கிற அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம்னு சொல்லலாம். இந்த பெருமாற்றங்களை இந்திய அரசு பண்ணியிருக்குது.
1: காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அதை பற்றின மேலான ஒரு நடவடிக்கை இந்த மாதிரி உலக அளவில் தேசிய அளவில் எடுத்துக்கிறாங்க. நம்ம பொதுமக்களாகிய நாம் இந்த காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சார்?
0: இது குளோபல் லெவலில் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயம் என்றாலும் கூட தனி மனிதனுக்கும் இதில் கண்டிப்பாக வந்து பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துடலாம். இப்போது இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு 20 pages கொண்ட ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு 10 feet உரிய ஒரு மரம் தேவைப்படுது. அதை அழிச்சா தான் ஒரு 20 pages நியூஸ் பேப்பர் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போது ரீசைக்ளிங் மறுசுழற்சி அப்படிங்கிறத நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருட்களையுமே நம்ம மறுசுழற்சிக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம இந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய காடுகள் அழிப்பு இதை எவ்வளோ குறைக்க முடியும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டு முனிசிபாலிட்டி வேஸ்ட்டுக்கு அனுப்பாமல்

0: அதை நியூஸ் பேப்பர்ல ஒரு பழைய பேப்பர் கடைக்கு அனுப்புற ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா அது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு போகும், மறுபடியும் அதை ரீசைக்கிள் ஆகி பேப்பராகவே வரும். அப்ப புதுசா நம்ம ஒரு பேப்பர் உருவாக்குறதுக்கு ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இது பேப்பர் மட்டும் இல்ல, நம்ம பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு பொருட்களை சொல்லலாம். இது நம்மளால முடிஞ்ச விஷயம் தான், முடியாத விஷயம்.
1: ஒரு பேப்பர் பாக்குறப்ப அதை வெறும் ஒரு காகிதமா பார்க்காம ஒரு பெரிய மரமாவே நம்ம அதை நினைக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருட்கள் இருக்குது, எத்தனையோ பொருட்கள் மறுசுழற்சிக்கு உட்பட்ட பொருட்கள் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு மறுசுழற்சிக்காக எடுத்து வச்சோம் அப்படின்னா எவ்வளவோ வளங்களை வந்து நம்ம இழக்காம இருக்க முடியும்.
1: இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுக்கிறதுக்கு மக்கள் மத்தியில என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்வுகள் அரசாங்கத்தாலேயோ சூழலியல் ஆர்வலர்கள் மூலமா நடந்துகிட்டு?
0: இப்போ காடுகள் அழிப்பு சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீஜினல் லெவல்ல மண்டல அளவுகள் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள், ஒரு நம்ம காடுகள் அப்படின்னாலே வந்து பெருங்காடுகள் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படின்னு இல்லை, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு 10 ஹெக்டேர்ல கூட ஒரு சின்ன காடு இருக்கலாம். அந்த காடுகளை நம்பி வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கலாம். நம்ம சிங்கமும் புலியும் யானையும் இருக்கிறது மட்டும்தான் காடுன்னு இல்லை, கீரிப்பிள்ளையும் பாம்புகளும் அணில்களும் குருவிகளும் சில பறவைகளும் இருக்கக்கூடிய காடுகள் கூட உண்டு, குள்ளநரிகள் இந்த லெவலில். அப்போ அந்த காடுகளை கூட பாதுகாக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் சில விழிப்புணர்வுகளை வந்து கிராமங்கள் தோறும் நிறைய என்ஜிஓஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் மூலமாக தான் கவர்மெண்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது வீடுகளில் குப்பைகள் இருக்குது அப்படின்னா நம்ம உணவு குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகள் ரெண்டாக வச்சு முனிசிபாலிட்டியிலேருந்து வரக்கூடியவர்கிட்ட ரெண்டாக பிரித்து கூட கொடுக்கலாம்.
1: மக்கள் குப்பையும் மக்காத குப்பையும் தனித்தனியாக
0: தனித்தனி அதுக்கான இனிஷியேட்டிவ் இருக்குது, ஆனாலும் நம்ம வந்து பிரித்து கொடுக்கறது இல்லை, ஒன்றா தான் கொடுத்துட்ருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸில் போய் தான் அது பிரிக்கப்படுது. அதை வீட்லயே பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் எஃபிஷியன்டா மாறும்,
1: அவங்களுக்கு வேலை மிச்சம்
0: இன்னும் எஃபிஷியன்டா நிறைய விஷயங்கள் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
1: சார், பொதுவா வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால போதிய அளவு வந்து மழை இல்லை இல்லைன்னா வந்து அதிகமாகவும் பெஞ்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த நீரோட முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து அதிகமா நம்ம உணர வேண்டியதா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பாக நீர் மேலாண்மை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்துல வந்து என்னதான் நம்ம சில விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணாலுமே மழை இவ்வளவு பெய்யும் இவ்வளவு பெய்யாது அப்படின்னு சொன்னாலும் கூட இப்ப இந்த வருஷம் கூட பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா ஜூலைல பெஞ்ச மழைப்பொழிவு வந்து அதிகமாயிருக்குது. இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில மழை பொழியாமலும் போகலாம். அப்போ நீரை சேமிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இப்போ வீடுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு தொட்டிகள்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நீரை பயன்படுத்தும் முறையிலையும் நாம சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இப்போ நமக்கு நீர் வந்து தாராளமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற பழக்கத்தையும் வந்து குறைக்கலாம். இப்போ ராஜஸ்தான் ரீஜியனில் நீரை பயன்படுத்துகிற முறைக்கும் தமிழ்நாட்டில் நீரை பயன்படுத்துகிற முறைக்கும் கேரளாவில் நீரை பயன்படுத்துகிற முறைக்கும் மக்கள்கிட்ட எவ்வளோ வித்தியாசத்தை பார்க்க முடியும். அது நீரை இருப்பை மாத்திக்கிறாங்க. அப்போ இது வந்து இயற்கை நம்மளை கட்டாயப்படுத்தி பணிக்கிறதுக்கு முன்னாடியே நாமே நீரை எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அளவா பயன்படுத்தி சிக்கனமா பயன்படுத்தி கடமையா இதை நினைச்சு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை பணிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கலாம்.
1: பணத்தை வந்து தண்ணியா செலவழிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப தண்ணியை வந்து பணம் மாதிரி செலவழிக்கணும்னு சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: காலநிலை மாற்றத்தினால வந்து நிறைய விளைவுகள் ஏற்படுது. பொதுவா மக்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், பொதுவான ஆலோசனைகள் ஒரு சூழலியல் ஆர்வலரா பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்புறதுக்கு நம்ம பழகிக்கணும் ஒண்ணு. அது போக முடிந்தவரை நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறைன்னு சொல்வதற்கு இல்ல, இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாலுமே நம்ம 2-வீலர் எடுத்துட்டு தான் போறோம். கண்டிப்பா நம்ம அது நடந்து போக முடியும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு செல்லணும் அப்படின்னா நம்ம 2-வீலர் எடுத்து போற ஒரு நிலைமைதான் இருக்குது. இப்போ பேட்டரி வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் வந்திருக்குது, ஆனாலும் நாம வாழ்க்கை முறையில வந்து சில விஷயங்களை வந்து பின்தொடர பழகிக்கணும். அதாவது முடிஞ்ச அளவு இந்த காலநிலை மாற்றத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இது மாதிரியான வாயுக்கள் தான் பெருமளவு பங்கு இருந்தாலும் இதனுடைய இதெல்லாம் தொழிற்சாலைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் பெரும்பங்கு வகிக்குது. ஒரு தனி மனிதனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அந்த தொழிற்சாலைகளும் அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் எதற்காக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய பயன்பாட்டுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய பயன்பாட்டுல சில விஷயங்களை குறைத்தும் சிக்கனமாகவும் மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கும் பழகி கொண்டோமானால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு தனி மனிதனாக நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும்.
1: தனி மனிதன் ஒரு

0: நல்ல விதமான ஒரு செயல்பாட்டுல நடவடிக்கையை வந்து மேற்கொண்டா காலநிலையில நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நாமளே மேற்கொள்ளலாம் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க?
1: கண்டிப்பாக. ஏன்னா எல்லா வளர்ச்சி பணிகளுமே வந்து ஒரு தனி மனித தேவைக்காக தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதுல தனி மனித ஒழுக்கம் அவங்களுடைய பின்பற்றும் செயல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ரொம்ப நன்றிங்க சார். கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் அப்படிங்கறதுல நிறையவே வந்து நம்ம கவனிக்க வேண்டியவை இருக்கு அப்படிங்கறத வந்து நேயர்களோட மத்தியில கொஞ்சம் நேரம் எங்களை கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க. அரங்கத்துக்கு வந்து நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு நன்றிங்க சார்.
1: நன்றி.
2: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர்.

நேரம் இரவு 10:06. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீ கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். பாடல் ஒலிக்கின்றது நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்பட பாடல்களாக. வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இது உங்களுக்காக.

சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948, ஸ்ரவன் மாதம் 21 பராப வருடம் ஆடி மாதம் 27 2026, ஆகஸ்ட் மாதம் 12 புதன்கிழமை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர்னா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சினங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் அறிவுத்துறன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை. காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்

0: சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் காலையில் 35 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல், 9 அரங்கிசை. இந்நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்களின் கடம். நிகழ்ச்சி சென்னையாக காலை 10 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி யானை தடங்கள். உலக யானைகள் தினத்தையொட்டி வனம் விலங்குகள் ஆவண புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நிர்வாகம். உடன் உரையாடுபவர் LNG ரவிசங்கர். காலை 10:30 எனக்கு பிடித்த பாடல், 11 மதுரத்தென்றல், 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை ஆர் தியாகராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 3:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம் மிளிரும் மங்கைகள், இதில் ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவர்களுடன் நேர்முகம். மேலும் இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் இந்திய விடுதலை பெண்மணி ஜான்சி ராணி லட்சுமிபாய் குறித்த தகவல்கள் கேட்டிருக்கின்றோம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் பென்சில் ஸ்கெட்ச் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். 3:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கில செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடகள வீரர் பீசன் சக்திவேல் அவர்கள் நேர்முகம் நிறைவு பகுதி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவாகி மீண்டும் 5:27 குரல் மதம் 351 நிகழ்ச்சி துவங்குகின்றது, 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரம், 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஊமை ஒழிகள் திரைப்பட பாடல்கள் கேட்கின்றோம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் செந்தில், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, இரவு 7:30 மண்ணும் மணியும் இந்நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சலாக, இரவு 8:30 இது நம்ம ஏரியா, கார்கில் வீரர்களுக்கு வீர வணக்கம் உரை விளங்குகிறார் ஃப்ரீடா, தேசிய கொடி உரை விளங்குகிறார் கலைச்செல்வி, 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, இந்நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணனுடைய பாட்டு, வரதராஜன் வயலின், பி நடேசன் மிருதங்கம், 10:00 பாராளுமன்ற கேள்வி நேரம், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். இவையாவும் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள். நேர்களை இணைந்திருங்கள் இசையோடு, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Ashwani. The news read by Abhineet Shukla. The Parliament passed the Tribunals Reforms Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. The legislation aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. It also proposes to establish a National Tribunals Commission. When the Upper House met at 2 p.m. after the second adjournment, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal moved the bill. Replying to discussion on the bill, Mr. Meghwal said, "The new bill has a provision to establish the National Tribunals Commission, which will be chaired by a former judge of the Supreme Court or a former Chief Justice of a High Court. The Rajya Sabha was adjourned for the day after completing its business." The Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the Constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. Speaking on the bill, Minister of State for Home Nityanand Rai said, "Union Cabinet in February this year approved the proposal to change the name of the state to Keralam and to introduce the necessary legislation for amendment in this regard. The lower house has also passed the National Cooperative Development Corporation NCDC Amendment Bill 2026. The legislation aims to